நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 அஸ்வின மாதம் 17 தேதி 2026 அக்டோபர் திங்கள் 9 இன்று வெள்ளிக்கிழமை மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் காலை ஒளிபரப்பு தொடங்குகிறது. நேரம் 5 மணி 49 நிமிடம் 47 நொடி.

நாளொரு குரல். பாத்தூன் மரியி எவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. அதிகாரம் ஈகை. குரல் எண் 227. விளக்கம். தான் பெற்ற உணவை பலரோடும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் உடையவனே பசி என்னும் கூறப்படும் தீய நோய் அணுகுதல் இல்லை. இனி இன்று நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரியில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க திருவினும் திட்பமே நன்று. வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம், சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். சிறுதானிய பயிர்களில் சாமை சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்துமுத்தின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவும் இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம் தொடர்ச்சி. வழங்குபவர் முனைவர் M. நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர்.

2022 வாழ்விக்கே வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7/25 நலமாய் வாழ, மார்பக புற்றுநோய்க்கான பின்தொடர் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா, 7/2, 8/2, 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, திருமைஞானம் டி கே ஆர் ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். 11:00 இலக்கியம் பேசுவோம், எழுத்தாளர் லக்ஷ்மி ரவி அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி சென்னை அஞ்சல். 12:00 தலைவாரி பூச்சூடி உன்னை நாடகம், எழுதியவர் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசாமி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, தஞ்சாவூர் எஸ் சம்பந்த ஓதுவார் அவர்கள் பாடிய தேவார பாடல்கள். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம், புதுச்சேரி புதுவை மகளிர் பேரவை உறுப்பினர்கள் பங்கு பெறும் கலந்துரையாடல். இதில் பங்கேற்போர் தலைவர் சு ரிஹானா பேகம், உறுப்பினர்கள் ஏ சுவர்ணலதா, பங்காரம்மாள் கருணாகரன், திலகவதி, ரீனா ஐஸ்வர்யா, வழக்கறிஞர் ஆகியோருடன் கலந்துரையாடுகிறார் நெறியாளர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:15 என்றும் இனியவை, 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் தற்காலிகமாக பிற்பகல் 3:10 முதல் நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5:00 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். மாலை 5:00 பொன்மாலை பொழுது முதல்வன் என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 முதல் 6:10 திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ ஆர் லெனின் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணைச் செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 சங்கீத வானிலை. 10:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 முதல் 11:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8:00, 10:00, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 102.8 எஃப்எம் ரெயின்போ புதுவையில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள். காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02, 8:30 இனிய நேரம் நேரடி நிகழ்ச்சியில் காலை நேர பரபரப்பில் விழித்தது முதல் வீட்டை விட்டு புறப்படும் வரை உங்கள் பொறுமையை சோதிக்கும் விஷயம் என்ற தலைப்பில் உங்களோடு நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். 8:55 சைவாலின் இன்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே,
புதுச்சேரி புதுவை மகளிர் பேரவை உறுப்பினர்

0: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க திருவினும் திட்பமே நன்று எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
2: எல்லா வகை செல்வங்களும் பெற்று திருவுடை மன்னர் போல வாழ விளைவது உலக இயல்பு. பொருளினம் பொய்யா விளக்கம் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று என்று பொருளின் வலிமையை போற்றுகிறார் வள்ளுவர். திரு என்பது பொருட்செல்வம் மட்டுமன்று, எல்லா வகை செழுமைகளையும் குறிக்கும். அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று பொருளின் பெருமை அதனால் விளையும் நன்மை ஆகியவற்றை பட்டியலிடுகிறார் வள்ளுவர். அதே நேரம் பொருளின் இயல்பை உலகுக்கு உணர்த்தும்போது அக்கா இயற்பிற்று செல்வம் என்று செல்வத்தினுடைய உண்மையான தன்மையை தெளிதின் சுற்றுகிறார். ஆம், செல்வம் என்பது ஓரிடத்து நிலைத்து இருப்பதில்லை என அறிவுறுத்துகிறார். ஆற்றங்கரையின் மரமும் அரசறிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்பது அவ்வை வாக்கு. ஆற்றங்கரையில் உள்ள மரமும் அரசனறிய பெருமையாக வாழ்கின்ற செல்வம் மிகு வாழ்வும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஏனெனில் செல்வம் நிலையில்லாதது. உழுது வாழும் வாழ்வு ஒப்பற்ற உயர்ந்த வாழ்வு என்று போற்றுதற்கு காரணம் உழவு தொழிலை தொடர திட்பம் வேண்டும். அது பெரும் பொருளை ஈட்டித் தருவதில்லை, ஆனால் அத்தியாவசியமான உணவை விளைவித்து தருகிறது. சுழன்றும் ஏறுபின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. உழவு தொழில் உழன்று வருந்தி பாடுபட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அதுவே தலையாயது என்று உழவை உயர்த்தி புகழ்கிறார் வள்ளுவர். வித்தெல்லாம் வயலில் வீசி வருந்தி விண்ணோக்கும் ஓரேர் உழவன் என பரஞ்சோதி முனிவர் மலை நோக்கி வருந்தி விண்பார்க்கும் உழவர் என்று கூறுகிறார். அவர்கள் தம் தொழிலை தொடர்வதற்கு திட்பம் தேவை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. எனவே ஊக்கம் ஒருவன் உள்ளத்தில் எவ்வித சலனமுமின்றி உறுதியாக நிற்குமேயானால் செல்வம் விசாரித்து அறிந்து அவனை வந்தடையும். செல்வம் இல்லாத நிலையில் ஒருவன் உள்ளந்தளராது நெஞ்சுரத்துடன் உழைப்பானேயானால் திரு உடையவனாக திகழ்வான். அதனால்தான் திருவினும் திட்பம் நன்று என்று நம் முன்னோர் மொழிந்தனர். உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவனுக்கு உடைமை எனப்படுவது உள்ளத்தின் ஊக்கமே, மற்ற பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். மன ஊக்கத்தை வலியுறுத்தும் வள்ளுவர் எத்தகைய வினையை ஆற்றுவதற்கும் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கும் மனத்திட்பமே ஆணிவேர் என்பதை அறுதியிட்டு கூறுகிறார். இணைத்திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு என்று வினைத்திட்பம் மேன்மை கூறி வினைத்திட்பம் என்பது என்ன என்பதை விளக்கி வரையறுக்கிறார். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றே எல்லாம் பிற. மனத்திட்பம் ஒன்று இருந்தாலே போதும், மற்றைய பொருள் படை கருவி என்பனவெல்லாம் அதற்கு இணையாகா. இது ஏதோ மன்னருக்கும் வீரருக்குமானது என கருத வேண்டாம். இன்றைய வாழ்வியல் இளைய தலைமுறையினர் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு உறுதுணை பணமோ பக்கபலமோ அல்ல. சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி இருந்தால் போதும். தான் மேற்கொண்ட முயற்சியில் ஒரு முறை எதிர்பாராத ஏமாற்றம் வந்தாலும் மனத்திட்பத்துடன் மீண்டும் முயன்றால்

0: எண்ணியதை திண்ணமாக முடித்து உலகம் போற்றும் திரு எய்தி வாழலாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்ற மகாகவி, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என இளைஞர்களுக்கு எண்ணம் நல்லனவாக அமையும் குறிக்கோளையும் அதனை திட்பத்துடன் முயன்றடைய வேண்டும் என்ற வழிமுறைகளையும் எடுத்துரைத்துள்ளார். நிலையில்லா செல்வத்தை எண்ணி இயங்காதே. செல்வத்தை விட மனத்திற்பமே சிறந்தது. ஏனெனில் செல்வம் ஒருவனை விட்டு நீங்கும், ஆனால் அவன் உள்ளத்து உறுதி நிலை பெறுமானால் அது என்னாலும் நீங்காது. எனவே திருவினும் திட்பமே நன்று என்று பழமொழி பறைசாற்றுகிறது.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை. நேரம் 6:15. நேர்களில் இல்லங்களில் பக்தி மணம் வீச வருவது தெய்வீக ராகம். தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக சீர்காழி எஸ். கோவிந்தராஜன் குரலில்.

தெய்வீக ராகம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 22 நாள் வெள்ளிக்கிழமை நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். சிறுதானிய பயிர்களில் சாமை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துவின் உரையாடல். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர்.

அப்பாடா, ஏரி கரைக்கு வந்து உட்காந்துட்டோம். அந்த அம்மா வச்சிருக்கிற குழந்தை அழுகுது பாரு. அந்த குழந்தை அழுகுறத பார்த்தா நம்ம குழந்தை அழுகிற மாதிரியே இருக்குது.

0: கருத்த முத்து வயலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. ஆனால் வயல்லையும் ஆளை காணோம். அந்த ஏரிக்கரையில் அந்த மஞ்ச பணியன் போட்டுட்டு உட்காந்துருக்கிற பார்த்தா நம்ம கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு. என்னமோ பண்ணிட்டு இருக்காரு. சரி கிட்ட போய் பார்ப்போம். கருத்த முத்து, எப்பா கருத்த முத்து, நம்ம கருத்த முத்து தானா இல்லை வேற யாராவதா? கருத்த முத்து,
1: காத்த முத்தா, வா காத்த முத்த.
0: என்னப்பா காலையில ஏரிக்கரை முதல்ல உட்காந்துக்கிட்டு சோகமா இருக்கிற, அது என்ன கையில ஏதோ சில்லுகல் மாதிரி இருக்கு?
1: ஆமா ஆமா ஆமா, நிலத்துக்கு நீர் பாய்ச்சலான்னு வந்தேன் காத்த முத்த. நீர் பாய்ச்சிட்டு மடையெல்லாம் மாத்தி விட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்ப புறப்பட்டேன். அப்படியே மனசு ஒரு கஷ்டமா இருந்தது. அப்படியே ஏரிக்கரைக்கு வந்து உட்காந்து ஏரி தண்ணியை பார்த்துன்னு இருந்தேன். அப்படியே சில்லுகல்ல விட்டுட்டு இருக்கேன்பா.
0: எப்பா சின்ன வயசுல நீனு நானும் சில்லுகல்ல விட்டு நீ ரொம்ப தூரம் விடுவியா நான் ரொம்ப தூரம் விடுவோமான்னு போட்டி போட்டோம்.
1: ஆமாங்க காத்த முத்த.
0: எப்பா இந்த வயசான காலத்துல திரும்ப எதுக்குப்பா உனக்கு சில்லுகல் விளையாட்டு?
1: பழைய ஞாபகம் வந்துருச்சு.
0: ஓஹோ அப்படியா?
1: அதான் இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகமான்னு சில்லுகல் விட்டேன்.
0: சரி மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னிய, என்ன பிரச்சனை உனக்கு?
1: குழந்தைக்கு உடம்பு சரியில்லைப்பா, குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுப்பா, அதான் கொஞ்சம் அப்படியே மனசு கஷ்டமா இருந்தது.
0: கருத்த முத்த, குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம்ப்பா. உணவு முறையில் ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வா, குழந்தைக்கு சளியே இல்லாமல் பார்த்துக்கலாம்.
1: ஓ என்ன மாற்றம் காத்த முத்த?
0: இந்த சாம அரிசி இருக்குல்ல?
1: ஆமாம் சிறுதானியங்கள்ல அது ஒன்று.
0: ஆமாம் அந்த சாம அரிசியை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சளி, அப்புறம் அந்த ஆஸ்துமா, அப்புறம் நுரையீரல் பிரச்சனை இதெல்லாம் சரியாயிடும்பா.
1: என்னது சாம அரிசியை சாப்பாடு ஆகி சாப்பிட்டா இதெல்லாம் சரியாகுமா? என்னப்பா ரீலெல்லாம் விட்றா?
0: எப்பா கருத்த முத்த, உண்மையை தான்ப்பா சொல்கிறேன். சிறுதானியங்களில் பல விசேஷ குணங்கள் இருக்குப்பா.

0: அதுல சளி ஆஸ்மா நுரையீரலை தடுக்கக்கூடியது இந்த சாம அரிசி.
1: ஓஹோ,
0: இது மட்டும் இல்லப்பா, மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் உருவாகாமல் நாம தடுக்கணும் அப்படின்னா, குழந்தைய வயித்துல சுமக்கிற தாய்ங்க இந்த சாம அரிசியை அடிக்கடி சாப்பிடணும்.
1: என்ன புது புது விஷயமெல்லாம் சொல்ற காதமுத?
0: ஆமாப்பா, சாமையில புரதச்சத்து மற்ற தானியங்களை விட அதிகமாவே இருக்குது. குழந்தைகளுக்கு அப்புறம் விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல உடல் வலிமையை தரக்கூடியதுப்பா இந்த சாம அரிசி. அப்பா, சாம அரிசி எந்த அளவுக்கு நல்லதுன்னு நான் சொல்லிட்டேன்.
1: சரி சரி,
0: நீ பயிர் பண்ற.
1: சரி காதமுத, நல்ல விஷயம் தான் சொல்லிக்கிறேன். நீ சொல்கிற மாதிரியே சாமை பயிரிடுறேன்ப்பா நான். அதனால் நீ சாமை பற்றின அந்த குறிப்புகளெல்லாம் கொஞ்சம் சொல்லு. அதாவது நிலத்தை எப்படி தயாரிக்கிறது, விதையளவு, பயிர் இடைவெளி, விதைக்கும் முறை, உர நிர்வாகம், களை நிர்வாகம், பயிர் களைதல், மண் ஈரப்பதத்தை எப்படி பாதுகாக்கலாம், நீர் நிர்வாகம், பயிர் பாதுகாப்பு, இதெல்லாம் பத்தி விவரமா சொல்லுப்பா எனக்கு.
0: கருத்தமுத்த, இப்படி நின்னு பேசிட்டு இருந்தா சரி வராது.
1: சரி சரி சரி,
0: அந்த ஆலமரம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அங்க போய் உட்காந்து பேசுவோம்ப்பா. ஒண்ணு இல்லப்பா கருத்தமுத்த, இந்த சாமங்கிறது மானாவாரி பயிரா நம்ம செஞ்சோம்னாவே நமக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடியது. தண்ணி அதிகமாக தேவையில்லப்பா இந்த பயிரை சாகுபடி செய்யறதுக்கு.
1: சரி
0: சரியா, 80-85 நாள் பயிர் தான்.
1: ஓஹோ,
0: நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, பூச்சி நோய் தாக்குதல் இருக்காது,
1: சரி,
0: ரொம்ப குறைவு. ரகம்னு பார்த்தோம்னா கோ 4, இது வந்து 75-84 வயசு தான்.
1: ஓ, பரவாயில்ல,
0: குறுகிய கால பயிர் தான்ப்பா இது.
1: ஆமா ஆமா ஆமா,
0: உயர் விளைச்சல் தரக்கூடியது இந்த கோ சாமை 4 ரகம்.
1: ஓஹோ,
0: பையூர் 2 ஒரு ரகம் இருக்கு, 85 வயசு, இதுவும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது.
1: சரி,
0: பொதுவா தனி பயிராகவே சாமையை பயிரிடுறாங்க. சில பகுதிகளில் துவரை, அவரை, சோளம், கடுகு இதோட கலப்பு பயிராகவும் பண்றாங்கப்பா. ஆனா உன்னை பொறுத்த அளவுக்கு நீ தனி பயிராகவே பண்ணு.
1: சரி சரி சரி, காத்தமுத்தா, இந்த நிலம் தயாரிக்கிறது, விதை அளவு, பயிர் இடைவெளி, இதெல்லாம் பத்தி காட்டினப்பா.
0: ஒண்ணும் இல்லப்பா, முந்தைய பயிர் நெல்லா இருக்கலாம், இல்ல கரும்பா இருக்கலாம், இல்ல மணிலாவா இருக்கலாம், அது அறுவடை முடிஞ்ச உடனே
1: சரி
0: நிலத்தை நல்லா உழவு செஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா உழவு செஞ்சோம்னா அந்த ஈரப்பு தான் காக்கப்படும். சித்திரை வைகாசி மாசத்துல ரெக்க கலப்பை அல்லது மரக்கலப்பை 2 முறை நல்லா ஆழமா உழுது, அப்புறம் விதைக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நல்லா உழுது சமன் செஞ்சுக்கணும்பா.
1: சரி சரி,
0: விதையோடைய அளவு, அதாவது சைஸ், ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அது முளைச்சு வெளியில வர்றதுக்கு 5-7 ஆகும். அதனால நல்ல மண்ணை சமப்படுத்தி அதுல தான் நம்ம விதைக்கணும். 3வது உழவு முடிஞ்ச உடனே தான் விதை போடணும்பா.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி, விதை அளவுப்பா?
0: சாம பொதுவா கை விதப்பு முறையில தான் நம்ம பயிர் பண்றோம்.
1: சரி,
0: ஹெக்டருக்கு 12 கிலோ விதை தேவைப்படுதுப்பா.
1: ஓஹோ,
0: பயிருடைய வளர்ச்சி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால நம்ம விதைப்பான் கொண்டு வரிசைக்கு வரிசை அந்த மாதிரி விதைப்பு செஞ்சோம்னா அதிக பரப்பளவுல மண்ணுல ஈரம் காயறதுக்கு முன்னாடியே நம்ம விதைச்சிடலாம்.
1: சரி சரி சரி,
0: இந்த மாதிரி நம்ம விதைப்பான் கொண்டு நம்ம விதைக்கிறோம்னா 10 கிலோ விதைய ஒரு ஹெக்டருக்கு போதுமானதுப்பா.
1: ஓஹோ,
0: விதைய விதைக்கும் போது 2.5 சென்டிமீட்டர் ஆழத்துல விதை இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். வரிசைக்கு வரிசை 22.5 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கணும்பா. இது செடி வளர்ந்த உடனே நம்ம செடியில பார்த்து பயிர் இடைவெளிய பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா?
1: சரி, காத்தமுத்த, அப்புறம் இந்த உர நிர்வாகம், களை நிர்வாகம், பயிர் கழிதல், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: ஒண்ணு இல்லப்பா, 1 ஹெக்டர் நிலத்துல 5 டன் மக்கிய தொழு உரம் கடைசி உழவுல போடுறது ரொம்ப முக்கியம்.
1: சரி சரி,
0: தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இதை 1 ஹெக்டருக்கு 40-20 இந்த கிலோ அப்படிங்கிற அளவுல போடணும்பா. சரியா? அப்புறம் களை நிர்வாகம்னா கை களை எடுத்துக்கிறதே நல்லது, தேவைக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும்ப்பா. குறைஞ்சது 2 முறையாத களை எடுக்கணும்.
1: சரி சரி,
0: செடிக்கு செடி 7.5 சென்டிமீட்டர் இந்த இடைவெளியை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். மண்ணுல ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். தண்ணி அதிகமா கொடுத்துட கூடாதுப்பா இந்த பயிருக்கு. அதனால உன் நிலத்திலே கொஞ்சம் மேட்டுப்பாங்கான நிலம் இருக்குல்ல, தண்ணி ஏற மாட்டேங்குதுன்னு
1: சொல்றிய,
0: அந்த மாதிரி பகுதியில் நீ இத பயிர் பண்ணு.
1: சரி சரி,
0: பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் ஒன்னும் இருக்காது. கதிர்கள் வந்து நல்லா முத்துன பிறகு அறுவடை செஞ்சிடணும்.
1: ஓஹோ,
0: அறுவடை செஞ்சதை நல்லா களத்துல காய வச்சு அடிச்சு தானியத்தை பிரித்தெடுத்து நல்லா காய வச்சு சுத்தம் செஞ்சு அதை சேகரிச்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்ச காலத்துக்கு பிரச்சனை இல்லாம நம்ம வச்சுக்கலாம்.
1: பரவாயில்ல,
0: ஒரு ஹெக்டருக்கு 1500 ல இருந்து 2000 கிலோ தானியம் கிடைக்கும்பா. தட்டையும் கிடைக்கும், ஒரு

0: 4000 கிலோல இருந்து 6000 கிலோ வரைக்கும் அதை நம்ம மாடுகளுக்கு நம்ம உணவா பயன்படுத்திக்கலாம்ப்பா. அதனால தான் நான் சொல்றேன், நீ தாராளமா சாமைய பயிர் பண்ணு.
1: கண்டிப்பா காது முத, நீ சொன்ன மாதிரியே கம்பு, கேழ்வரகு, வரகு, தெனை இதெல்லாம் பயிர் வச்சுட்டேன். இப்ப சாமை தான் பயிரிடணும். நம்ம ஊர்லயே நான் தான் அதிகமா சிறுதானியங்களை பயிர் வைக்கிறேன்ப்பா.
0: சரிப்பா சரிப்பா, உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியுமேப்பா. நீ பயிர் பண்றதான் கில்லாடியாச்சே, சாமையும் பயிர் பண்ணு.
1: சரி சரி சரி,
0: அடுத்த தடவை பிள்ளைக்கு சளி பிடிச்சிருக்க அப்படிங்கிற பிரச்சனைய நீ சொல்ல மாட்டேன்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தி தேசிய முன்னுரிமை சார்ந்த திட்டங்களை அமல்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வழங்குதல், அங்கன்வாடி மையங்களை மறுசீரமைத்தல் தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. பெண்களுக்கான சட்டங்களை திறமையாகவும் முறையாகவும் அமல்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாகவும் முக்கியமான நலத்திட்டங்களில் பெண்களுக்கான பங்களிப்பை உறுதிப்படுத்தவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மருந்துகளின் விநியோகம் மற்றும் விற்பனையின் போது விதிக்கப்படும் லாபத்திற்கு மத்திய அரசு உச்சவரம்பு விதித்துள்ளது. மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலையில் லாபம் என்பது 30% வரை மட்டுமே இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புற்றுநோய்களுக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறையும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. லாபத்திற்கான உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டுக்கு 2500 கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும். நாட்டில் 100,000 மக்கள் தொகையில் சுமார் 60 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. மதுராந்தகம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 22 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் பழத்தோட்டம் பகுதியில் உள்ள சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வளாகத்தில் நடைபெறுகிறது. 285 வாக்குச்சாவடிகளில் 184,423 வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் 86.26% ஆகும். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நரேந்திர குமரவேல், திமுக சார்பாக ஐ பரந்தாமன், அதிமுக சார்பாக கலிதா சம்பத், நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜானகிராமன், இடதுசாரி கட்சி சார்பாக பி சுகந்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 14 மேஜைகளில் 21 சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
2: தாராபுரம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 23 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை நடைபெறுகிறது. இதற்காக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் தாவேக்கா சார்பில் சத்யபாமா, திமுக சார்பில் சுகன்யா, அதிமுக சார்பில் பானுமதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லட்சுமணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா உள்ளிட்ட 22 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். மொத்தம் 223,306 வாக்காளர்களில் 179,214 பேர் வாக்களித்துள்ளனர். இது 80.25% வாக்குப்பதிவாகும். தொகுதியில் உள்ள 320 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 14 மேஜைகளில் 23 சுற்றுகளாக எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சட்டப்பேரவையில் திரு விஜய் தலைமையில் தாவேக அரசு புதிதாக பொறுப்பேற்று நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்தபோது அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக அம்பாசமுத்திரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு இசகி சுப்பையா, விராலிமலை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 6 பேரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி அஇஅதிமுக சார்பில் பேரவைத் தலைவரிடம் அளிக்கப்பட்ட மனு நிலுவையில் இருக்கும்போது அவர்களின் ராஜினாமாவை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டது சரியல்ல என்று அஇஅதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ராஜினாமாவை ஏற்றதில் எந்தவித விதிமீறலும் இல்லை என்றும், சட்டத்திற்குட்பட்டுதான் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவைத் தலைவர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எருமாப்பாளையம் கலரம்பட்டி பகுதிகளில் உள்ள தனியார் சாயமிடும் தொழிற்சாலைகளில் நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மேலாண்மை முறைகள், மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் விதிமுறைகள் ஆகியவற்றை சாயப்பட்டறைகள் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சேலம் மாவட்டத்தில் அனுமதி பெற்று கட்டப்பட்டுள்ள சாயப்பட்டறை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதையும் அடிக்கடி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஈரானுடன் பொருளாதார தொடர்பு வைத்திருந்ததாக 27 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா புதிய தடையை விதித்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இந்தியர்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. திபெத் குறித்த இந்திய கல்வியாளர்கள் மாநாடு தரம்சாலாவில் நேற்று தொடங்கியது. போதை மருந்துகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திரிபுரா மாநகர காவல்துறையினர் 3000 கிலோமீட்டர் மோட்டார் சைக்கிள் பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். தில்லியில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் மீதான நடவடிக்கை தொடரும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்து உரையாற்றினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைதீர் முகாம் நாளை வாலிகண்டபுரம், கூடலூர், லாடாபுரம் உள்ளிட்ட 4 கிராமங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணயம் அமைவனம் சார்பில் நீர்வளத்துறை அலுவலர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி சென்னையில் நேற்று நடைபெற்றது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் PV சிந்து இன்று தாய்லாந்தின் ரட்சனோக் இன்டானனை எதிர்கொள்கிறார். இதற்கு முன்பு இருவரும் 14 போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். அதில் ரட்சனாக் 10 முறையும், சிந்து 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. முதன்முறையாக இந்த ஆண்டிற்கான ISL கால்பந்து சீசனில் புகழ்பெற்ற சர்ச்சில் பிரதர்ஸ் அணி பங்கேற்கிறது.

0: தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 6:55.
2: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
3: காலை வணக்கம் நேயர்களே. இந்திய அரசு நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கிறதா என்று பார்த்தால் ஆம். இயற்கை விவசாயம், அங்கக விவசாயம், மண் வளம், நிலையான வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் திறமையான பயன்பாடு ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வகையிலான பல்வேறு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் இந்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இம்முயற்சிகள் நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றத்தை தாங்கி வரும் வேளாண்மை, நீர் பாதுகாப்பு மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற பரந்த தேசிய முன்னுரிமைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. புதிய நடைமுறைகளை மேற்கொள்ளும் முன் விவசாயிகள் அரசு வழங்கும் பயிற்சி, விரிவாக்க சேவைகள் மற்றும் உள்ளூரில் கிடைக்கும் தொழில்நுட்ப வழிகாட்டுதல் ஆகியவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விவசாயத்தில் மாணவர்கள் பங்கேற்க முடியுமா? நிச்சயமாக முடியும். நிலையான வேளாண்மையில் மாணவர்கள் முக்கிய பங்காற்ற முடியும். பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள், மாதிரி பண்ணைகள், வீட்டுத் தோட்டங்கள், சதுரடி தோட்டம், பசுமைச்சுவர், மக்கும் உரம் தயாரிப்பு நிலையங்கள், விதை வங்கிகள் மற்றும் பல்லுயிர் சூழல் தோட்டங்களை உருவாக்கலாம். மண் தயாரிப்பு, மக்கும் உரம் தயாரித்தல், தேவையற்ற ரசாயன பயன்பாடின்றி பயிர்களை வளர்த்தல் மற்றும் பண்ணை சார்ந்த பல்லுயிர் சூழலை பாதுகாத்தல் ஆகியவற்றை மாணவர்கள் இதன் மூலம் கற்றுக்கொள்ளலாம். மேலும் அவர்கள் பாரம்பரிய விவசாய அறிவை பதிவு செய்யவும், அறிவியல் சார்ந்த தகவல்களை விவசாய சமூகங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் முடியும். ஒரு சாதாரண குடிமகன் இயற்கை அல்லது அங்கக விவசாயத்தை கடைபிடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். விவசாயம் என்பது பெரிய விவசாய நிலங்களுக்கு மட்டும் உரியதல்ல. குடிமக்கள் இந்த முறைகளை வீட்டுத் தோட்டங்கள், முட்டை மாடிகள், பால்கனிகள், சமுதாய தோட்டங்கள், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவன வளாகங்களில் கடைபிடிக்கலாம். அப்படியானால் இயற்கை மற்றும் அங்கக விவசாயம் என்பது விவசாயிகளின் பொறுப்பு மட்டும்தானா? அப்படியெல்லாம் இல்லை. விவசாயிகள் நமது உணவு உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் நீடித்த விவசாயத்திற்கான பொறுப்பை சமூகம் பகிர்ந்து கொள்கிறது. நுகர்வோர் உணவு வீணாவதை குறைக்கலாம், பொறுப்புள்ள விவசாயிகளை ஆதரிக்கலாம் மற்றும் உணவு எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம் மற்றும் பங்கேற்கலாம். கல்வி நிறுவனங்களும் செய்முறை கற்றல் இடங்களை உருவாக்கலாம். உள்ளூர் சமூகங்கள் விவசாயிகளை ஆதரித்து மண் மற்றும் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம் ஆகியவை வெறும் வேளாண்மை முறைகள் மட்டுமல்ல. அவை மண், நீர், பல்லுயிர் வளம், விவசாயிகள் மற்றும் வருங்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்கான அணுகுமுறைகளாகும். விவசாயிகளுக்கு சரியான அறிவும் ஆதரவும் கிடைக்கும் பொழுது மாணவர்கள் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த கல்வியில் ஆர்வத்துடன் ஈடுபடும் பொழுது விவசாயம் மிகவும் நிலையானதாகவும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டதாகவும் மாறக்கூடும். எனவே இதை நினைவில் கொள்வோம். ஆரோக்கியமான மண் ஆரோக்கியமான பயிர்களை தருகிறது. ஆரோக்கியமான பயிர்கள் ஆரோக்கியமான சமூகங்களுக்கு துணை புரிகிறது. பொறுப்பான விவசாயம் நமது எதிர்காலத்தை பாதுகாக்கிறது. பசுமையான மற்றும் நிலையான இந்தியாவை உருவாக்க விவசாயிகளிடமிருந்து இயற்கையிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம். அத்துடன் நம் இளைஞர்களை விவசாயத்தில் ஈடுபட ஊக்குவிப்போம். நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம் தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் எம் நந்திவர்மன்

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை நேரம் 7 மணி. சிந்தனை மலர்.

உழைப்பில் ஈடுபடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போவதில்லை என்று உணர்ந்து உழைப்பவனே, உழைத்து கொண்டிருப்பவனே உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த மனிதன். இது எமர்சன் அவர்களின் சிந்தனை. மீண்டும், உழைப்பில் ஈடுபடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போவதில்லை என்று உணர்ந்து உழைத்து கொண்டிருப்பவனே உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த மனிதன்.

நேயர்கள் கவனத்திற்கு. 7/2 வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். 7/25 நலமாய் வாழ மார்பக புற்றுநோய்க்கான பின்தொடர் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: மதத்தின் பெயரால் காளிக்கு அளிக்கப்பட்ட கொடூரமான பலி வங்காளிகளின் வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு இருந்த ஆர்வத்தை அதிகமாக்கிவிட்டது. பிரம்ம சமாஜத்தை குறித்து அதிகமாக படித்திருக்கிறேன், நிறைய கேள்விப்பட்டும் இருக்கிறேன். பிரதாப் சந்திர மஜும்தாரின் வாழ்க்கையை பற்றியும் சிறிது அறிவேன். அவர் பேசிய சில கூட்டங்களுக்கும் போயிருக்கிறேன். கேசவ சந்திரசேனரின் வரலாற்றை குறித்து அவர் எழுதிய நூலை வாங்கி அதிக சிரத்தையுடன் படித்தேன். சாதாரண பிரம்ம சமாஜத்திற்கும் ஆதி பிரம்ம சமாஜத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொண்டேன். பண்டித சிவநாத சாஸ்திரியை சந்தித்தேன். பேராசிரியர் கதாவடேயுடன் மகரிஷி தேவேந்திரநாத தாகூரையும் பார்க்க போனேன். அச்சமயம் அவரை பார்க்க யாரும் அனுமதிக்கப்படாததனால் அவரை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவர் இருப்பிடத்தில் நடந்த பிரம்ம சமாஜ விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். அங்கே இனிய வங்காளி சங்கீதத்தை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. அது முதல் நான் வங்காளி சங்கீத பிரியனானேன். பிரம்ம சமாஜத்தை குறித்து வேண்டிய அளவு தெரிந்து கொண்டேன். ஆனால் சுவாமி விவேகானந்தரை பார்க்காமல் என்னால் திருப்தி அடைய முடியவில்லை. ஆகவே அதிக உற்சாகத்தோடு பேளூர் மடத்திற்கு போனேன். அநேகமாக முழு தூரமும் நடந்தே அங்கே சென்றதாக ஞாபகம். மடம் அமைந்திருந்த ஏகாந்தமான இடம் என் மனதை கவர்ந்து இன்பம் ஊட்டியது. சுவாமி தமது கல்கத்தா வீட்டில் இருக்கிறார். நோயிற்றிருப்பதால் அவரை காண்பதற்கில்லை என்று சொல்ல கேட்டு ஏமாற்றமும் வருத்தமும் அடைந்தேன். பிறகு சகோதரி நிவேதிதா இருக்கும் இடத்தை விசாரித்து தெரிந்து கொண்டு சௌரிங்கி மாளிகையில் அவரை சந்தித்தேன். அவரை சுற்றியிருந்த ஆடம்பரங்கள் என்னை திடுக்கிடச் செய்தன. அவரிடம் பேசிய பிறகு நாங்கள் இருவரும் அநேக விஷயங்களில் ஒத்துப்போவதற்கு இல்லை என்பதைக் கண்டேன். இதை குறித்து கோகலேயிடம் பேசினேன். அவரை போன்ற உணர்ச்சி வேகமுள்ள ஒருவருக்கும் எனக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் கருத்து ஒற்றுமை ஏற்பட முடியாது போனதில் ஆச்சரியமில்லை என்று கோகலே கூறினார். பேஸ்தன்ஜி பாத்ஷாவின் வீட்டில் மீண்டும் நிவேதிதாவை சந்தித்தேன். பேஸ்தன்ஜியின் வயதான தாயாருடன் சகோதரி நிவேதிதா பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் நான் அங்கே போக நேர்ந்தது. ஆகவே அவ்விருவருக்கும் மொழிபெயர்த்து கூறுபவனானேன். அவருடன் எந்த ஒருமைப்பாட்டுக்கும் என்னால் வர முடியவில்லை என்றாலும் இந்து தர்மத்தினிடம் அவருக்கு இருந்த அளவு கடந்த அன்பை கண்டு வியக்காமல் இருக்க என்னால் முடியவில்லை. அவர் எழுதிய நூல்களை குறித்து பின்னால்தான் அறிந்தேன். தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் வேலை சம்பந்தமாக கல்கத்தாவில் இருக்கும் முக்கியமானவர்களை சந்தித்து பேசுவதிலும் நகரில் இருக்கும் மத சம்பந்தமான பொது ஸ்தாபனங்களுக்கு சென்று அவற்றை அறிந்து கொள்வதிலும் ஒவ்வொரு நாளும் என் நேரத்தை செலவிட்டு வந்தேன். டாக்டர் மல்லிக்கின் தலைமையில் நடந்த ஒரு கூட்டத்தில் போயர் யுத்தத்தில் இந்திய வைத்திய படையினர் செய்த வேலைகளை குறித்து பேசினேன். இங்கிலீஷ்மன் பத்திரிகையுடன் எனக்கு ஏற்பட்டிருந்த அறிமுகம் இச்சமயத்தில் எனக்கு உதவியாக இருந்தது. அப்பொழுது அதன் ஆசிரியர் சாண்டர்ஸ் நோயிற்றிருந்தார். என்றாலும் 1896 உதவி செய்ததைப் போன்றே அதிக உதவியை செய்தார். என் பிரசங்கம் கோகலேக்கு அதிகமாக பிடித்திருந்தது. டாக்டர் ராய் அதை புகழ்ந்து பேசியதை கேட்டு அதிக மகிழ்ச்சி அடைந்தார். கோகலேயுடன் நான் தங்கியிருந்ததனால் இவ்வாறு கல்கத்தாவில் என் வேலைகள் மிகவும் எளிதாயின. முக்கியமான வங்காளி குடும்பங்களுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. வங்காளத்துடன் நான் நெருங்கிய தொடர்பு கொள்வதற்கு இது ஆரம்பமாகவும் அமைந்தது. மறக்க முடியாத அந்த மாதத்தை பற்றிய மற்றும் பல நினைவுகளை கூறாமல் தாண்டி செல்ல வேண்டியவனாகவே நான் இருக்கிறேன். இதற்கிடையில் பர்மாவுக்கு போய்விட்டு சீக்கிரமே திரும்பியதை குறித்தும் அங்கிருக்கும் பொங்கிகளை பற்றியும் மாத்திரம் கொஞ்சம் குறிப்பிட்டுவிட்டு மேலே செல்லுகிறேன். பொங்கிகள் என்னும் அந்த சன்னியாசிகளின் சோம்பல் வாழ்க்கையைக் கண்டு என் மனம் வேதனைப்பட்டது. அங்கே தங்க கோபுரத்தையும் பார்த்தேன். கோயிலில் எண்ணற்ற சிறு மெழுகுவத்திகள் கொளுத்தி வைக்கப்பட்டிருந்தது எனக்கு பிடிக்கவில்லை. கற்பகிரகத்தில் எலிகள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. இது மோர்வியில் சுவாமி தயானந்தருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை எனக்கு நினைவூட்டியது. பர்மிய பெண்களின் சுயேச்சையும் சுறுசுறுப்பும் என்னை கவர்ந்தன. ஆனால் பர்மிய ஆண்களின் மந்த போக்கோ எனக்கு மனக்கஷ்டத்தை அளித்தது. நான் பர்மாவிலிருந்த சில தினங்களுக்குள்ளேயே ஒன்று தெரிந்து கொண்டேன். அதாவது பம்பாய் எவ்விதம் இந்தியா ஆகிவிடாதோ அதேபோல் ரங்குன்

0: பர்மா ஆகிவிடாது என்பதை அறிந்தேன். இந்தியாவில் இருக்கும் நாம் எவ்விதம் பிரிட்டிஷ் வர்த்தகர்களின் தரகர்களாக இருக்கிறோமோ அதேபோல் பர்மாவிலும் நம்மவர்கள் ஆங்கில வியாபாரிகளுடன் சேர்ந்து கொண்டு பர்மிய மக்களை தமது தரகர்களாக்கி இருக்கிறார்கள் என்பதையும் கண்டுகொண்டேன். பர்மாவிலிருந்து நான் திரும்பி வந்ததும் கோகிலேயிடம் விடைபெற்று கொண்டேன். அவரிடமிருந்து பிரிவது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் வங்காளத்தில், முக்கியமாக கல்கத்தாவில் எனக்கு இருந்த வேலைகள் முடிந்துவிட்டன. இனியும் அங்கே நான் தங்குவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை. ஓரிடத்தில் நிலையாக தங்கிவிடுவதற்கு முன்னால் இந்தியா முழுவதையும் 3வது வகுப்பு ரயிலில் பிரயாணம் செய்து பார்த்து 3வது வகுப்பு பிரயாணிகளின் கஷ்டங்களை நானே அறிந்து கொள்ளுவது என்று எண்ணினேன். இதை பற்றி கோகலேயிடம் பேசினேன். ஆரம்பத்தில் என் யோசனையை அவர் பரிகசித்தார். நான் காண விரும்புவது இன்னதென்பதை அவருக்கு விளக்கி கூறியதும் அவரும் உற்சாகமாக என் யோசனையை அங்கீகரித்தார். அன்னிபெசன்ட் நோயுற்று அப்பொழுது காசியிலிருந்து வந்தார். அவருக்கு எனது வணக்கத்தை செலுத்துவதற்கு முதலில் காசிக்கு போவது என்று திட்டமிட்டேன். 3வது வகுப்பு வண்டி பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் புதிதாக செய்து கொள்ள வேண்டியதாயிற்று. கோகலே எனக்கு ஒரு பித்தளை சாப்பாட்டு பாத்திரத்தை கொடுத்தார். அதில் மிட்டாய்களையும் பூரியையும் நிறைய வைத்தார். 12 அணா கொடுத்து ஒரு கித்தான் பை வாங்கினேன். சாய கம்பளியினாலான மேற்சட்டை ஒன்றையும் வாங்கி கொண்டேன். இந்த சட்டை, ஒரு வேட்டி, ஒரு துண்டு, ஒரு உள் சட்டை ஆகியவைகளை வைத்து கொள்ள அந்த கித்தான் பை, போர்த்து கொள்ள ஒரு துப்பட்டியும், தண்ணீர் வைத்து கொள்வதற்கு செம்பும் என்னிடம் இருந்தன. இவ்விதமான ஏற்பாடுகளுடன் நான் பிரயாணத்திற்கு தயாரானேன்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

0: சார்ந்த காந்தி நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: தொடர்வது தமிழில் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரி தொடர்பான கணக்குகளில் ஏற்படும் தவறுகளுக்காக வணிகர்களை கைது செய்யும் விதியை நீக்குதல் மற்றும் வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளது ஆகியவை சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். விரைவான முடிவுகள், பிடித்தம் செய்யப்பட்ட வரியை திரும்ப அளித்தல், நம்பிக்கையான நிர்வாகம் ஆகியவற்றிலும் ஜிஎஸ்டி கவுன்சில் கவனம் செலுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரியை மேலும் திறமையாகவும் வெளிப்படையாகவும் பொதுமக்களுக்கு உகந்ததாகவும் மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த சீர்திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்நாடுகளுடன் துறைமுகம், கப்பல் கட்டுமானம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுகளின் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். பெல்ஜியத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத கடல்சார் போக்குவரத்து முனையங்களை ஏற்படுத்துதல், நவீன துறைமுகங்களை ஏற்படுத்துதல், பூட்டானின் பிரம்மபுத்ரா நதி வழியாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் துறைமுகம், கட்டுமானம் மற்றும் கடல்சார் மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதியுதவி அளிக்க சவுதி அரேபியா விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத துறைமுகத்தை இயக்குவது மற்றும் அதற்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கும் பெல்ஜியத்தில் உள்ள ஆன்ட்வர்ப் துறைமுகத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் அடுத்த கட்ட தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதில் அரசாங்கத்துடன் இணைந்து தொழில்துறையினர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அதிகரித்து வருவதாகவும் அந்த தொழில்நுட்பத்திற்கு அடித்தளமாக தொலைத்தொடர்புத்துறை விளங்குவதாகவும் அவர் கூறினார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஒழுங்காற்றுக்குழு மற்றும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில், இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை 15 நாட்களுக்கு இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக அரசு அதிகாரிகள், கடந்த ஜூலை மாத இறுதியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய 3.6 TMC தண்ணீரில் குறைந்த அளவே வழங்கியதாக கூறினர். இருப்பினும் தமிழக அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கடந்த 7 தேதி வரை 46 TMC தண்ணீர் பெறப்பட்டுள்ளதாகவும், உரிய நீரை கர்நாடகம் தொடர்ந்து வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தினர். வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள UGC நெட் தேர்வுக்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை, உதவி பேராசிரியர் மற்றும் முனைவர் பட்டத்திற்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் UGCnet.nta.nic.in என்ற வலைதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 28 தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும், கடைசி நேர தாமதத்தை தவிர்க்க தங்களது விண்ணப்பங்களை உடனடியாக சரிபார்க்குமாறு விண்ணப்பதாரர்களை தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. கிரினடாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார்.

0: உள்ளார். அரசு தலைமை பொறுப்பில் சேவையாற்றி 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமருக்கு கிரினரா நாட்டின் பிரதமர் திரு டிகான் மிச்சல் அனுப்பிய வாழ்த்துச் செய்திக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை தாம் உயர்வாக கருதுவதாகவும் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் பேரரசர் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்டு வரும் தாக்குதலின் பொதுமக்கள் உயிரிழந்தது மற்றும் பலர் படுகாயமடைந்தது கண்டிக்கத்தக்கது என்று வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உட்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த துயரமான தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிலைமையை உணர்ந்து வீடுகளுக்குள்ளே இருக்குமாறும் உதவி தேவைப்பட்டால் தூதரகத்தை அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 சர்வதேச விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். விமான நிலையம் மற்றும் ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் விமான நிலையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும், எனவே தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர்களது மறைவிடங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான பல்வேறு நாடுகளின் கூட்டுப் படைகள் தாக்குதல் நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், எகிப்து, குவைத் உள்ளிட்ட பல்வேறு அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 2வது வெள்ளிக்கிழமை உலக முட்டைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கும் புரதச்சத்து நிறைந்த உணவாக கோழி முட்டை உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எளிமையாக கிடைக்கும் மலிவான புரத உணவான ஒரு முட்டையில் மனித உடலுக்கு தேவையான 72 முதல் 78 கலோரிகள் அடங்கியுள்ளன. நாமக்கலில் 1970களில் ஓலை கொட்டகையில் தொடங்கிய முட்டை தொழில் இன்று இந்தியாவின் முட்டை நகரம் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1300க்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன. நாமக்கலிலிருந்து நாள்தோறும் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், ஓமன், சவுதி அரேபியா, மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 500,000 முட்டைகள் கடல் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உலக அளவில் தனிநபர் ஒருவரின் முட்டை நுகர்வு ஆண்டுக்கு 200 உள்ள நிலையில் இந்தியாவில் அது 100 என்ற அளவிலேயே உள்ளதாக உலக முட்டை நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனிநபரின் முட்டை நுகர்வு அதிகரிக்க வேண்டும் என்றும், கோழித்தீவன மூலப்பொருட்களான மக்காச்சோளம், சோயா ஆகியவற்றின் விலை உயர்வு காரணமாக முட்டையின் உற்பத்தி செலவு அதிகரித்து விட்டதால் மத்திய மாநில அரசுகள் கோழிப்பண்ணி தொழிலை மேம்படுத்த தீவன மூலப்பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும், ஏற்றுமதிகளுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நாமக்கல் மண்டல கோழிப்பணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கேரளா, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது 1-நாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி வி சிந்து இன்று தாய்லாந்தின் ரட்சனாக் இன்டர்னனை எதிர்கொள்கிறார். பின்லாந்தின் வான்டாவில் இன்று மாலை இந்த போட்டி நடைபெறவுள்ளது. நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார்.

துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7:25.
1: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய்க்கான பின்தொடர் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு குறித்த விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
3: அனைவருக்கும் வணக்கம். இது பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மாதம். சோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறபோது வந்துட்டு கம்ப்ளீட் கேன்சர் கேர், தட் இஸ் காம்ப்ரஹென்சிவ் கேன்சர் கேர், அதாவது ஆபரேஷன், ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, ஹார்மோன் தெரப்பில போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச பிறகும் நம்ம வந்து எப்படி பேஷண்ட்டை வந்து ஃபாலோ அப் பண்ணணும் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியம். வைத்தியம் பண்ணிட்டு ஃபாலோ அப் ஏன் முக்கியம்னா, திரும்ப நோய் வந்திருக்கான்றத திரும்ப வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால ஃபாலோ அப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே சமயம் வந்துட்டு ஏற்கனவே வைத்தியம் பண்ணதால என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி அந்த பேஷண்ட்டை வந்து நடுவில் வந்து ஃபாலோ அப்பில் கேட்டுக்கிட்டு வந்து இருக்கணும். பர்டிகுலரில் ஆப்ரேஷனுக்கு கதிர்வீச்சு இதெல்லாம் முடிஞ்சு கீமோ தெரப்பி எல்லாம் முடிஞ்சவங்களுக்கு கையெல்லாம் சில டைம் லிம்ப் எடிமான்னு சொல்லுவோம். ஸோ பர்டிகுலராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அக்கிள்லையும் ஆப்ரேஷன் பண்ணியிருப்போம், மார்பகத்தை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு, அப்புறம் அக்கிள்லையும் ALNT சொல்லுவாங்க, ஆக்சிலரி லிம்ப் நோட் டிசெக்ஷன். இதுவும் பண்ணவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கை வீங்கிறதுக்கான லிம்ப் எடிமான்னு சொல்லுவோம், அதாவது லிம்ப் நீரோட்டம் வந்துட்டு பிளாக் ஆகிட்டு அவங்களுக்கு வந்து கை வந்து வீக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் எப்படி தடுக்கணும், வந்தால் எப்படி மேனேஜ் பண்ணணும், வராமல் என்னென்னலாம் தடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஃபாலோ அப் வந்து ரொம்ப கேன்சர் வைத்தியம் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிறகும் மொதல் 2 வருஷத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஃபாலோ அப்பில் இருக்கணும். ஸோ ஃபாலோ அப்பில் என்னென்னலாம் பண்ணுவோம்னா, ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண இடத்துல செக் பண்ணி பார்ப்போம், நோய் வராமல் இருக்கிற மார்பகத்தையும் செக் பண்ணி பார்ப்போம், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அது மாதிரி கை வீக்கம் இருக்கா இல்லையா, இது நம்ம வந்துட்டு ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைஸ், ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம், அதுவும் கண்டினியூ பண்ணுறாங்களா, எல்லாத்தையும் நம்ம வந்து என்ஷூர் பண்ணுவாங்க. அப்புறம் நோய் திரும்ப வந்திருக்கா அப்படின்னு சொல்லியும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நோய் திரும்ப வர்றதுக்கான அறிகுறிகள் எல்லாமே அவங்களுக்கு திரும்ப வந்து கேட்போம். ஸோ ஃபாலோ அப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதுவும் மொதல் 2 ஆண்டுகாலம் தான் வந்து ரொம்ப குரூஷியல்னு சொல்லுவோம், ஏன்னா நிறைய ரீஎக்கரன்ஸ்ன்னு சொல்கிறது ரிலாப்ஸ் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு வந்து மொதல் 2-3 வருஷம்தான் ரொம்ப வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதை கடந்துட்டாங்கன்னா அப்புறம் திரும்ப வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். சரிங்களா, மொத்தம் 2-3 வருஷம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு பேஷண்ட் வந்து 3 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், கம்ப்ளீட் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டாக்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணுவோம். அதே சமயம் ரீஹாபிலிட்டேஷன் தேவை இருக்குது, அது மாதிரி இருந்தால் எக்ஸசைஸ், ஃபிசியோதெரப்பி அது எல்லாமே இன்ஷோர் பண்ணுவோம். இல்லைனா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷோல்டர் மூவ்மெண்ட் எல்லாமே ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஃபிசியோதெரப்பி, ரீஹாபிலிட்டேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே சமயம் வந்து லிம்ப் எடிமா அந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருக்குது, கை வீக்கம்லாம் இருக்குன்னா ஸ்டாக்கிங்ஸ் அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம யூஸ்வலாக அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ ஃபாலோ அப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. வைத்தியம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபாலோ அப் வராமல் இருக்கக்கூடாது. ஸோ மொதல் 2 வருஷத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை இன்டர்வல்லே நம்ம வந்துட்டு பேஷண்ட்டை வந்துட்டு ஃபாலோ அப் சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வருஷம் முடிஞ்ச பிறகு 6 மாதத்துக்கு 1 வாட்டி நம்ம வந்து செக் பண்ணுவோம். அந்த 6 மாதத்துக்கு 1 முறையும் வந்துட்டு திரும்ப வந்துட்டு ஆப்போசிட் பிரஸ்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா, ஆப்போசிட் பிரஸ்ல வந்து கட்டி ஏதாவது இருக்கான்னு சொல்லி கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லுவோம், அதுவும் பண்ணி பார்ப்போம். இல்லை ஆப்ரேஷன் பண்ண சைட்லையும் எல்லா இடத்துலையும் செக் பண்ணி பார்ப்போம். கழுத்துலையும் வேற ஏதாவது நெறிக்கட்டி இருக்கா, அக்கள்லையும் நெறிக்கட்டி ஏதாவது திரும்ப வந்திருக்கா, இது எல்லாமே வந்துட்டு திரும்ப வந்து செக் பண்ணுவோம். 2 வருஷம் கழிச்ச பிறகு 6 மாதத்துக்கு 1 முறை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். மேமோகிராஃபி மட்டும் நோய் வராத மார்பகத்தில் 1 வருஷத்துக்கு 1 முறை திரும்ப மேமோகிராஃபி பார்ப்போம். ஏன்னா பிகாஸ் நம்ம தொட்டு பார்த்து செக் பண்ணி தெரியாத சில கட்டிகள் வந்து ஸ்கேனில் நமக்கு தெரிய வரும். ஸோ அது தெரிய வந்து நமக்கு சஸ்பெக்டாக இருந்தால் அதை வந்து சீக்கிரமாகவே கண்டறிஞ்சு வைத்தியம் பண்ணிக்கலாம். வைத்தியம்லாம் முடிஞ்ச பிறகு ஃபாலோ அப்பில் வராங்களான்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரி ஏன்னா ஃபாலோ அப்பில் வந்து ஹார்மோன் தெரப்பிலாம் 5 வருஷம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஹார்மோனல் தெரப்பி எடுக்கிறதுனால ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குது, அதனால சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ ஃபாலோ அப் வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியல், ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய்க்கான பின்தொடர் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு குறித்த விளக்கமளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பேப்பர்ல ஒரு செய்தி பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல, கேரளாவில ஒத்தப்பாலத்துக்கு பக்கத்துல ஒரு யானை வந்துகிட்டு இருந்ததான். அதுக்கு வயசு 25, பாக்குறதுக்கு வாட்ட சாட்டமா இருந்திருக்குது. யானை பாகனும் கூடவே வந்துகிட்டு இருக்கிறார். வழியில ஒரு இடத்துல பலாப்பழம் குவிஞ்சு கிடந்துதான். மழைக்காலம் ஆரம்பம், அதனால அந்த சமயத்துல அதோட விலை ரொம்ப மலிவு. யானை பாகன் பார்த்தார், இதுதான் சமயம்னு நினைச்சார். பலாப்பழத்தை குறைச்ச விலைக்கு வாங்கி யானைக்கு கொடுத்துருக்கிறார். யானையும் சளைக்காம அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்குது. எத்தனை 12 பழத்தை வரிசையா முழுங்கி விட்டுது. அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பம். வயத்து வலி ஆரம்பமாயிட்டுது. ஒரே கத்தல். யானை கத்தனை எப்படி இருக்கும், கத்திக்கிட்டே வலி தாங்காம அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுட்டுது. பாகனுக்கு ஒன்றும் புரியல. கடைசியில கால்நடை வைத்திய நிபுணர்கள்லாம் வந்து அந்த யானைக்கு மயக்க ஊசி போட்டு அதுக்கப்புறம் ஜீரணமாகறதுக்கு வேண்டிய சிகிச்சை எல்லாம் பண்ணி ஒரு வழியா சரிப்படுத்தி இருக்கிறாங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்பாடான்னு அந்த யானை மெதுவா கண்ணை திறந்து பார்த்துதான். பலாப்பழத்துல சில சத்துலாம் இருக்குது, உண்மைதான். இருந்தாலும் அளவுக்கு மீறி அதை சாப்பிட்டா அஜீரணம் உண்டாயிடும். யானைக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். ஏற்கனவே ஜீரண கோளாறு உள்ளவங்க பலாப்பழத்தை பார்த்துட்டு ஆசைப்படாம இருக்கிறது நல்லது. நல்ல ஜீரண சக்தியோடு இருக்கிறவங்க கூட அதை சாப்பிடும்பொழுது ஒரு அளவோடு நிறுத்திக்கிறது தான் நல்லது. பலா பிஞ்சு பித்த நோயை போக்குமா. பலா வேற இடிச்சு நீர்ல காய்ச்சி வடிச்சு எடுத்துக்க வேண்டியது. இது ஒரு மருந்து. இதுல சில சொட்டுகளை மூக்கல விட்டா தலைவலி இது மாதிரி தொந்தரவுலாம் ஓடி போடுமா. பலா கொழுந்து இருக்குதுல்ல, அதை எடுத்து அரைச்சி சரங்குகள் மேல தடவுனா நல்ல குணம் கிடைக்குமா. பலா மரத்து பால வீக்கங்கள் மேல தடவுனா அது சரியா போடுமா. இப்படிலாம் மருத்துவ குணங்கள் இருந்தா கூட பலாப்பழத்துல பொதுவா ஊட்டச்சத்துங்கிறது குறைச்சலாதான் இருக்குது. முக்கியமா இதுல கரோட்டின், வைட்டமின் சி இதெல்லாம் இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் கூட இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, அதிகமா சாப்பிட்டா அந்த யானை மாதிரி அவஸ்தப்பட வேண்டியிருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பலாப்பழத்தை வெட்டி பாக்குறதுக்கு முன்னாடி உள்ள எத்தனை சுளை இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அது எப்படி முடியும்னு யோசிக்கிறீங்களா? முடியும்னு சொல்லுது கணக்கு அதிகாரம்ங்கிற சோழர் காலத்து நூல் ஒண்ணு. அது என்ன சொல்லுது தெரியுமா? பலாவின் சுளையறிய வேண்டுதலில் அங்கு சிறுமுள்ளு காம்பரு கண்ணி வருவதை ஆறிற் பெருக்கியே ஐந்துனுக்கு இந்திடவே வேறென்ன வேண்டாம் சுளை அப்படிங்குது. அதாவது ஒரு பலாப்பழத்தை பார்த்த உடனே அதோட காம்புக்கு பக்கமா உள்ள சின்ன முள்ளு எத்தனைன்னு எண்ணணுமா, அது 6 பெருக்கி 5 வகுக்கணுமா, என்ன விடை வருதோ அத்தனை சுளைதான் அந்த பழத்துக்குள்ள இருக்குமா. முடிஞ்சவங்க சோதனை பண்ணி பாருங்க. ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு பிறந்த நாள் வந்தது. அரண்மனையில அவர் உட்கார்ந்துருக்கிறார். அரண்மனைக்கு வெளியில ஒரு பெரிய கியூ. முக்கியமானவங்கள்லாம் அரசரை கண்டுகிட்டு போறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அவங்களால எது முடியுமோ அதை பரிசா கொடுத்துட்டு அவரை வணங்கி விட்டு போறது வழக்கம். ஆனா அந்த ராஜா எப்படின்னா ஒரு மூடி டைப். சில நேரம் சந்தோஷமா இருப்பார், சில நேரம் விபரீதமா நடந்துவார். ஒரு மாதிரியான ராஜா. அன்னைக்கு பார்த்து அவருக்கு மூடு சரியில்லை. வரிசையில நின்று ஒருத்தர் முதல்ல உள்ள போனார். அவர் கையில இருந்த ஒரு எலுமிச்சம் பழத்தை ராஜா கையில கொடுத்தார். ராஜாவோட மூடுதான் சரியில்லையே, அதனால அவர் அந்த பழத்தை வாங்கினார். உடனே அதை கொடுத்து ஒரு வாயையே திறக்க சொன்னார். ஒரு வாயை திறந்தார். அவர் வாயிலேயே அந்த பழத்தை வச்சு அடைச்சி ஒரு 4 பூரா அப்படியே இருக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டு அனுப்பி வச்சுட்டார். எலுமிச்சம்பழம் கொடுத்தவர் அதிர்ச்சி அடையணும்ல, அடையில. அதுக்கு பதிலா சிரிக்க ஆரம்பிச்சுட்டார். ராஜாவுக்கு இன்னமும் கோபம், ஏன் சிரிக்கிறேன்னார். அதுக்கு இல்ல மன்னா, எலுமிச்சம்பழத்தை என்னுடைய வாய்க்குள்ள ஒரு 1 பூரா வச்சுக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல. ஆனா அரண்மனைக்கு வெளியில நிக்கிற கியூல ஒருத்தர் ஒரு பெரிய பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறார். அவரோட நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பார்த்தேன், அதுதான் சிரிப்பு வந்துட்டு அப்படின்னார்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேயர்கள் கவனத்திற்கு, 9 மணிக்கு அரங்கிசை, திருமை ஞானம் TKR ஐயப்பன் அவர்களின் நாகசுரேசை கேட்கலாம். சாலவாக்கம் SV ரகுராமன் அவர்கள் தவில், சென்னை அஞ்சல். 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம், எழுத்தாளர் லட்சுமி ரவி அவர்களுடன் நேர்முகம், படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, சென்னை அஞ்சல். 12 மணிக்கு தலைவாரி பூச்சூடி உன்னை நாடகம், எழுதியவர் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசாமி அவர்கள், அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, தஞ்சாவூர் S. சம்பந்த ஓதுவார் அவர்கள் பாடிய தேவார பாடல்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நேரம் 7:35. புத்தம் புதிய காலை பொழுதில் இதமான காற்று முகத்தில் வீச பறவைகளின் கீதமும் செய்தித்தாள் போடுபவரின் சைக்கிள் பெல் சத்தமும் கோலமிட்ட வாசல்களும் தான் நம் நகரின் காலை நேர அழகு. இந்த அழகான பொழுதில் நம்ம ஊரை இன்னும் கொஞ்சம் ரசித்து பார்க்க போகிறோம். ஆகாஷ்வாணியின் நகர்வுலா நிகழ்ச்சியோடு உங்கள் காலை பொழுதை சுறுசுறுப்பாக தொடங்குங்கள். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இந்த வார இறுதியில் மனசில் இருக்கிற எல்லா கவலைகளையும் மறந்து ஒரு சூப்பரான வரலாற்று பயணத்துக்கு போக நீங்கள் ரெடியா? நம்ம நகர்வுலா நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது உலகமே வியந்து பார்க்குற ஒரு வரலாற்று அற்புதம். ஆமாங்க, இந்தியாவின் அகமதாபாத் நகரத்துக்கு அப்புறமா ஒட்டுமொத்த கோட்டை நகரமுமே யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட நம்ம பிங்க் சிட்டி ஜெய்ப்பூர் நகர் தாங்க இன்றைக்கி நாம் மெய்நிகராக பயணம் செய்ய போகிறோம். 1727 மகாராஜா சவாய் ஜெய்சிங்கால் கட்டப்பட்ட இந்த நகரத்தோட பழமை மாறாத பிரம்மாண்டத்தை உணர்றதுக்கு முன்னாடி மனசுக்கு இதமான ஒரு சூப்பர் ஹிட் பாட்டை கேட்டுட்டு வந்துடலாம். 2000வது வருஷத்தில் ரிலீஸ் ஆகி நம்ம எல்லாரையும் காதலில் விழ வச்ச ஏ ரஹ்மானின் இசையில் மணிரத்னம் இயக்கிய அலைபாயுதே என்ற படத்திற்காக SPB சரண், நவீன் ஆகியோர் குரல்களில்

வேலைவாய்ப்பு செய்திகள். மின்சார ஆராய்ச்சி நிறுவனத்தில் டெக்னிக்கல் காலியிடங்கள். மத்திய மின்சார ஆராய்ச்சி நிறுவனத்தால் காலியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னிக்கல் அட்டண்டன்ட் 37 நபர்கள், அசிஸ்டன்ட் 29, எம்டிஎஸ் 14, டெக்னீஷியன் 9, என்ஜினியரிங் ஆஃபீஸர் 8, என்ஜினியரிங் அசிஸ்டன்ட் 11, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 2 என மொத்தம் 110 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி 10ஆம் வகுப்பு ஐடிஐ, டிப்ளமா, டிகிரி அல்லது பிஇ. வயது 18 முதல் 35 வயது வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். கட்டணம் ₹1000. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 12/10/2026. மேலும் விவரங்களுக்கு cpri.res.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். இந்திய ரயில்வேயில் துணை மருத்துவ பணியிடங்களுக்கான வேலைவாய்ப்பு. நர்சிங் சூப்பர்டென்டென்ட் 365, ஃபார்மசிஸ்ட் 118, மலேரியா இன்ஸ்பெக்டர் 43, லேப் அசிஸ்டன்ட் 31, எக்ஸ்ரே டெக்னீஷியன் 25, இசிஜி டெக்னீஷியன் 4 இடங்கள் உட்பட மொத்தம் 590 காலி பணியிடங்கள் உள்ளன. கல்வித்தகுதி பிரிவு வாரியாக மாறுபடும். வயது 1/1/2026 தேதியின்படி 18 வயது முதல் 40 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு மூலம் தேர்வு செய்யப்படுவர். விண்ணப்பிக்க கட்டணம் பொது பிரிவினருக்கு ₹500, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹250. விண்ணப்பிக்க கடைசி நாள் 14/10/2026. மேலும் விவரங்களுக்கு rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அலைவாயுதே பாட்டு கேட்டோம், அருமையாக இருந்ததில்ல. சரி, ஜெய்ப்பூரை ஏன் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்ததுன்னு தெரியுமா? 18ஆம் நூற்றாண்டிலேயே மிகச் சரியான கிரிட் வடிவில் அகலமான சாலைகளோடு திட்டமிட்டு கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் திட்டமிடப்பட்ட நகரம் இதுதான். இந்த உலக பாரம்பரிய பகுதிக்குள்ளே நாம் முதல்ல பார்க்க வேண்டியது ஹவா மகால். உலகிலேயே அடித்தளமே, அதாவது ஃபவுண்டேஷனே இல்லாமல் தன் சொந்த எடையை மட்டும் சமநிலைப்படுத்தி நேராக நிற்கிற மிக உயரமான கட்டிடம் இதுதான். இந்த 5 அடுக்கு மாடி கட்டிடத்தில் மொத்தம் 953 ஜன்னல்கள் இருக்குது. அந்த காலத்தில் அரச குடும்ப பெண்கள் வெளியில் நடக்கிற திருவிழாக்களை யாரும் தங்களை பார்க்காத வண்ணம் வேடிக்கை பார்க்க கட்டப்பட்டது. இந்த ஜன்னல்கள் வழியாக வர்ற இயற்கை காற்று ஏசி இல்லாமலேயே அரண்மனையை எப்போதும் ஜில்லுன்னு வச்சுருக்குமா. அப்படியே பக்கத்தில் இருக்கிற சிட்டி பேலஸுக்கு போனால் ராஜபுத்திர

0: மற்றும் முகலாய கட்டிடக்கலையின் அற்புதம் கண்ணிலப்படும். அங்கே இருக்கிற பல்லாயிரக்கணக்கான கண்ணாடிகளில் அதனால் செய்யப்பட்ட மயில் கதவு உங்களை அசர வைக்கும். அது மட்டும் இல்லாமல் கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்த 340 கிலோ எடையுள்ள 2 பிரம்மாண்ட வெள்ளி பானைகள் அங்கே இருக்குது. மகாராஜா இங்கிலாந்து போனப்போ கங்கை நதி தண்ணீரை குடிக்கிறதுக்காகவே இதை செஞ்சு எடுத்துட்டு போனாராம். சரிங்க, அடுத்த இடத்துக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி 2010 ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வெளிவந்த வாரணம் 1000 என்ற படத்திற்காக நாகேஷ் ஐயர், பிரியத பிரசாந்தினி ஆகியோர் பாடியது. ஒரு பாடல் கேட்டுட்டு பிறகு தொடரலாம்.
1: ஹாய் மாலினி, ஐ எம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லியாகணும், நீ அவ்வளோ அழகு. இங்கே எவனும் இவ்வளோ அழகாக ஒரு இவ்வளோ அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க.

0: அதுவும் ஆப்ல இருந்தா? ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் நகர்வுலா நிகழ்ச்சியோடு தாங்க. நேர்களே, நகரத்தோட பிரம்மாண்டத்தை பார்த்துட்டு இப்போ நாம் ஜெய்ப்பூரின் எல்லையில் இருக்கிற ஆரவல்லி மலை உச்சிக்கு போக போகிறோம். மலை உச்சியில் வீற்றிருக்கும் அம்பர் கோட்டை மிகவும் பிரசித்தி பெற்றது. யானை சவாரி செஞ்சுக்கிட்டே இந்த கோட்டைக்குள்ளே போகிறது ஒரு தனி சுகந்தாங்க. இந்த கோட்டையின் உள்ளே இருக்கும் ஷீஷ் மகால், அதாவது கண்ணாடி அரண்மனை, உங்களை வியக்க வைக்கும். ஒரே ஒரு மெழுகுவத்தியை ஏற்றி வைத்தால் அதில் உள்ள பல்லாயிரக்கணக்கான கண்ணாடிகள் அந்த ஒளியை பிரதிபலிப்பது ஒட்டுமொத்த அரண்மனையும் ஒரு விண்மீன் மண்டலம் போல மாற்றும். சரிங்க, அடுத்த இடத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, 2019 ஜிப்ரன் இசையில், சித் ஸ்ரீராம் குரலில், ராஜேஷ் எம் செல்வா இயக்கத்தில் வெளிவந்த கடாரம் கொண்டான் படத்திற்காக ஒரு பாடல்.

அம்பர்கோட்டையை பார்த்துட்டு அடுத்து உலகிலேயே மிகப்பெரிய சக்கர பீரங்கி இருக்கும் ஜெய்கர் கோட்டை மற்றும் நகரின் அழகை முழுமையாக காண உதவும் நகர்கர் கோட்டை ஆகியவையும் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடங்கள். கோட்டைகளை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்தால் மண்சாகர் ஏரியின் நடுவே மிதந்து கொண்டிருக்கும் ஜல் மகால் அரண்மனையை பார்க்கலாம். 5 அடுக்குகள் கொண்ட இந்த அரண்மனையின் 4 அடுக்குகள் தண்ணீருக்குள் மூழ்கியிருக்கும். மேலடுக்கு மட்டும்தான் நமக்கு வெளியே தெரியும். மாலை நேரத்தில் விளக்கு வெளிச்சத்தில் இந்த அரண்மனை தண்ணீரில் பிரதிபலிக்கும் அழகு பப்பா வார்த்தைகளால் விவரிக்க முடியாது நேர்களே. இப்போ நாம் பார்க்க போகிற இடம் அறிவியல் ஆர்வலர்களுக்கான இடம் ஜந்தர் மந்தர். இது யுனெஸ்கோ அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட உலக பாரம்பரிய சின்னம். 18 நூற்றாண்டிலேயே வானியல் ஆராய்ச்சிக்காக கட்டப்பட்ட உலகின் மிகப்பெரிய கல் சூரிய கடிகாரம் இங்கே இருக்குது. அந்த காலத்திலேயே நேரத்தையும் கிரகங்களின் இயக்கத்தையும் எவ்வளவு துல்லியமாக கணிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பாக இருக்குங்க. நேர்களே, இன்றைக்கி நம்ம நகர்வுழா நிகழ்ச்சியில் பிங்க் சிட்டி நகரமான ஜெய்ப்பூரை சுற்றி பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். மற்றொரு நாள் இதே நிகழ்ச்சியில் வேறு ஒரு நகரை பற்றி பார்க்கலாம். ஒலிக்கும் பாடலோடு இன்றைய நகர்வுழா நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. 2018 வெளிவந்த பாலாஜி மோகன் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையில் தனுஷ் தி ஆகியோர் பாடியது பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மாரி 2.

0: இனி கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் நடைபெறும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் பங்கேற்க உள்ளார். நேற்று தொடங்கிய இந்த 2 நாள் உச்சி மாநாட்டில் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தலைவர்களும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். கூட்டுறவு கூட்டாட்சியை வலுப்படுத்தவும் தேசிய முன்னுரிமைகளின் மீதான கூட்டு உரிமையை வளர்க்கவும் இந்த உச்சி மாநாடு சிறந்த தளமாக விளங்குகிறது. இந்த உச்சி மாநாடு ஊட்டச்சத்து, ஆரம்ப கல்வி, குழந்தை பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அதிகாரமளித்தல் உள்ளிட்ட 4 முக்கிய கருப்பொருட்களில் கவனம் செலுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அசாமில் உள்ள 1 மக்களவை தொகுதிக்கும் நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி மற்றும் மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர் மற்றும் நந்திகிராம், அசாமில் உள்ள 1 மக்களவை தொகுதி நகோன் ஆகிய தொகுதிகளின் முடிவுகள் இன்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு லாஸ்பேட்டை மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியில் தொடங்கியது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு தொடர்ந்து மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் 4 சுற்றுகளாக எண்ணப்பட்டு முடிவுகள் மதியத்திற்குள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் SIR பணியின் போது விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் 18 வயது பூர்த்தி அடைந்த புதிய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்வதற்கான சிறப்பு முகாம் தட்டாஞ்சாவடி அல்லாத இதர எல்லா தொகுதிகளிலும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இன்று நடைபெற உள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி துபாயிலிருந்து டெல் அவீவ் சென்ற ஃப்ளை துபாய் விமானத்திலிருந்து 174 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய வீரமிக்க இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரை கௌரவிக்கும் வகையில் கேரளாவில் இந்திய அஞ்சல் துறை ஒரு சிறப்பு அஞ்சல் உறையை வெளியிட உள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலைய முதன்மை அலைவரிசை, நேரம் 8:02. நேர்கள் இனி கேட்க இருப்பது தகவல் தளம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது இன்று நமது மருத்துவ தொழில்நுட்ப பகுதியில் இருக்கும் அற்புதங்களில் ஒன்றான எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி பற்றி தாங்க. இது மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங் என்பதின் சுருக்கமே எம்ஆர்ஐ. எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் போல எந்த ஒரு ஆபத்தான கதிர்வீச்சும் இல்லாமல் காந்தப்புலம் மற்றும் ரேடியோ அலைகளை மட்டுமே பயன்படுத்தி நம் உலகின் உள் உறுப்புகளை அக்குவேர் ஆணிவேராக படம் பிடித்து காட்டும் உன்னத தொழில்நுட்பம் இது. இன்னும் விரிவாக பார்க்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தகவல் தளம். நம் மனித உடல் 70% நீரால் ஆனது. இந்த நீரின் உள்ள ஹைட்ரஜன் அணுக்களை எம்ஆர்ஐ கருவியின் சக்தி வாய்ந்த காந்தங்கள் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் சீரமைக்கின்றன. அதன் பிறகு அனுப்பப்படும் ரேடியோ அலைகள் அந்த அணுக்களை அதிரச் செய்து சிக்னல்களை உருவாக்குகிறது. இந்த சிக்னல்களை கணினி உள்வாங்கி உடலின் முப்பரிமாண, அதாவது 3D பிம்பமாக நமக்கு மாற்றி காட்டுகிறது. எலும்புகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் மென்மையான திசுக்களை ஆராய இதைவிட சிறந்த கருவி இல்லை எனலாம். சரி, இந்த எம்ஆர்ஐ

எந்தெந்த நோய்களை கண்டறிய பயன்படுகிறது தெரியுமா? மூளையில் ஏற்படும் பக்கவாதம் ஸ்ட்ரோக் என்பார்கள். கட்டிகள், முதுகுத்தண்டு வடம் பாதிப்பு மற்றும் முழங்கால் தசைநார் கிழிச்சல் போன்றவற்றை ஆரம்ப காலத்திலேயே மிக துல்லியமாக கண்டறிய இது உதவுகிறது. கதிர்வீச்சு அபாயம் இல்லாததால் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு கூட இதை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம். ஒரு நோயாளிக்கு என்ன சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதை மருத்துவர்கள் துல்லியமாக தீர்மானிக்க இதுவே அடித்தளம். ஆரம்பத்தில் இந்த ஸ்கேன் அதிக நேரமும் பெரும் சத்தமும் ஏற்பட்டது. ஆனால் இன்றைய நவீன எம்ஆர்ஐ கருவிகள் மிக வேகமாகவும் சத்தம் இல்லாமலும் இயங்கும் வகையில் மேம்படுத்தப்பட்டு உள்ளன. தொழில்நுட்ப வளர்ச்சியை நல்வழியில் பயன்படுத்தி நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து ஆரோக்கியமாய் வாழ்வோம். ஒலிக்க வரும் பாடலுடன் தகவல் தளம் நிறைவு பெறுகிறது. எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஜாவேத் அலி சின்மயி குரல்களில்.

இடத்துல ஸ்கேனர் பயன்படுத்தி பில் போடுவாங்க. அதை உபயோகப்படுத்தும் போது ஒரு பீப் சத்தம் கேட்குமே, அந்த பார்கோடை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. மணிரத்னம் இயக்கத்தில் 2000 வெளிவந்த இசைஞானி இளையராஜா இசையில் வாலியின் வரிகளில் பி உன்னிகிருஷ்ணன், சுனிதா உபத்ராஸ்தா குரல்களில் இனிமையான ஒரு பாடல் காதல் ரோஜா என்ற படத்திற்காக.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் தகவல் தளம். நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிற முதல் பகுதி பார்கோடு. இதன் பின்னணி பற்றி தெரிஞ்சுக்கலாம். இனி இந்த பொருளை எந்த பொருளை வாங்கினாலும் அதுக்கு பின்னாடி கருப்பு வெள்ளை கோடுகள் இருக்கும். அதைத்தான் நாம் பார்கோடுன்னு சொல்லுவோம். நாம் என்ன நினைப்போம்? அந்த கருப்பு கோடுகளில் தான் ஏதோ தகவல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை அது இல்லை நேர்களே. அந்த லேசர் ஸ்கேனர் வெளிச்சத்தை அடிக்கும்போது கருப்பு கோடுகள் ஒளியை உறிஞ்சிக்கும். ஆனால் நடுவில் இருக்கிற வெள்ளை கோடுகள் ஒளியை திருப்பி அனுப்பும். அந்த வெள்ளை இடைவெளியை சொல்கிறது தான் ஸ்கேனர் கணக்கில் எடுத்துடுவோம். அதை ஜீரோ, அதாவது பூஜ்ஜியம் மற்றும் ஒன்று என்ற கம்ப்யூட்டர் மொழியாக மாற்றி விலையை காமிக்குது. எவ்வளவு பெரிய லாஜிக் பார்த்தீங்களா? அடுத்ததாக நடக்காமலேயே நம்மளை மேலே கூட்டிகிட்டு போகிற எஸ்கலேட்டர் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு துள்ளலான பாட்டு கேட்டுட்டு மீண்டும் தொடரலாம். 2003 சுப்பிரமணியம் சிவா இயக்கத்தில் வெளிவந்த தீனா இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் மாலதி லட்சுமணன் குரலில் வெளியான திருடா திருடி படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: என்ன கணக்கு பண்ணேண்டா?
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் இனி நாம் தெரிஞ்சிக்க போகிறது எஸ்கலேட்டர் பற்றி தாங்க. பெரிய ஷாப்பிங் மால்கள், ரயில்வே ஸ்டேஷனில், விமான நிலையத்தில், இப்படி பல இடங்களில் இதை பார்க்குறோம், பயன்படுத்துகிறோம். ஆனால் எப்படி இது வேலை செய்யுதுன்னு யோசிச்சிருக்கோமா? இதோட அடிப்படையிலேயே ஒரு தொடர்ச்சியான சங்கிலி தொடர்தான், கண்டினியூஸ் செயின் லூப் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் மூலமாக இந்த சங்கிலி சுழன்றுக்கிட்டே இருக்கும். அதில் ஒவ்வொரு படிக்கட்டும் தனித்தனியாக மாட்டப்பட்டு இருக்கும். படிக்கட்டுகளோட அடியில் இருக்கிற கியர்கள் அது மேலே போகும்போது சமதளமாகவும் வளைவுகளில் மடிஞ்சும் வர்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கு. நாம் சும்மா நின்னாலே அது நம்மளை பத்திரமாக கூட்டிட்டு மேலே போயிடும், இல்லைனா கீழே கொண்டு வந்துடும். அடுத்து சுவாரஸ்யமான தகவலுக்கு முன்னாடி ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு பின் தொடர்வோம் அடுத்த தகவல் பற்றி. 2004 மோ ராஜா இயக்கத்தில் வெளிவந்த நா முத்துக்குமாரின் வரிகளில் ஸ்ரீகாந்த் தேவாவின் இசையில் உதித்து ஹரிஷ் ராகவேந்திராவின் குரலில் உதிர்ந்த ஒரு பாடல் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்ற படத்திற்காக.

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. இனி நாம் தெரிஞ்சிக்க போகிறது தானியங்கி கதவுகள், ஆட்டோமேட்டட் டோர்ஸ். இது பெரிய ஹோட்டலில், ஷாப்பிங் மாலில், நகைக்கடைகளில், அலுவலகங்களில் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். தானியங்கி கதவு இல்லாத இடமே இல்லைன்ற நிலை வந்துடுச்சு. நாம் கதவு பக்கத்தில் போனால் போதும், கதவு உடனே தானாக திறக்கும். எப்படி? அங்கே இருக்கிறது மோஷன் சென்சார்கள். கதவுக்கு மேலே இருக்கிற சென்சார் கண்ணுக்கு தெரியாத இன்ஃப்ராரெட் அல்லது மைக்ரோவேவ் அலைகளை அனுப்பிக்கிட்டே இருக்கும். நாம் கதவை நோக்கி நடக்கும்போது அந்த அலைகளில் தடை ஏற்படும். உடனே சென்சார் அதை கண்டுபிடிச்சு கதவோட மோட்டருக்கு சிக்னல் அனுப்பி கதவை திறக்குது. நாம் கடந்து போன உடனே மறுபடியும் கதவு மூடிக்குது. நாம் பார்க்குற சாதாரண விஷயங்களுக்கு பின்னாடி எவ்வளவு விஷயங்கள் மறைந்திருக்குன்னு பாருங்க. நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் பார்கோடு, எஸ்கலேட்டர், தானியங்கி கதவுகள், எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் பற்றின சுவாரஸ்யமான வேலைப்பாடுகளை தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். இதே போல புதிய தகவலுடன் மற்றொரு நாள் இதே நிகழ்ச்சியில்

ஒலிக்க வரும் பாடல் 2012 வெளிவந்த பிரபாகரன் இயக்கத்தில், ஏ ரஹ்மான் இசையில், மோகன் ராஜன் வரிகளில், ஆனந்த் அரவிந்தக்சன் குரலில் வரும் பாடல். இடம்பெற்ற திரைப்படம் சுந்தரபாண்டியன்.

0: இதுவரை தகவல் தளம் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் அரங்கிசை. திருமைஞானம் டி கே ஆர் ஐயப்பன் அவர்கள் நாகஸ்வரம் கேட்கலாம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி. அரங்கிசை. திருமைஞானம் டி கே ஆர் ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவில். நெக்குருகி. ஆபோகிராகம் ஆதிதாளத்தில் பாபநாசம் சிவன் பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

நேரம் 9:32. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருமெஞ்ஞானம் டி கே ஆர் ஐயப்பன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சாலவாக்கம் எஸ் வி ரகுராமன் அவர்கள் தவல். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சதா பாலய மோகன ராகம் ஆதிதாளத்தில் ஜி என் பாலசுப்பிரமணியம் கிருதி.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து உழைக்க வரும் பாடல் சொல்லத் துடிக்குது மனசு என்ற படத்திற்காக கேஜே யேசுதாஸ் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சென்னை கோவூர் சூரியமூர்த்தி.

நேரம் 10:31. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். அடுத்து ஒழிக்க வரும் பாடல் தாராட்டு கேட்குதம்மா என்ற படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், டி சுந்தரராஜன், சாய்பாபா ஆகியோர் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் வேதாரண்யம் 4 வேதிபதி KB ராஜதுரை.

கேட்டாலே இன்றைக்கி முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்து ஒழிக்க வரும் பாடல் கண்ணோடு காண்பதெல்லாம் என்ற படத்திற்காக ஹரிஹரன் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் செம்பனார் கோயில் ஸ்ரீராமலு.

0: ஒலிக்க வரும் பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷியாமலா. விரும்பி கேட்டிருக்கும் பாடல் நாடோடி தென்றல் என்ற படத்திற்காக மனோ எஸ் ஜானகி பாடியது.
1: மணியே மணிக்குயிலே மாலை இளங்கதிரழகே, கொடியே கொடிமலரே

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் கனவே கலையாதே என்ற படத்திற்காக ஹரிஹரன் பாடியது. பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை தா சோமசுந்தர பிரபு.

நேர்களே, கேட்டாலே இன்றைக்கு முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துட்டோம். இன்று பங்கு பெற்ற பாடல் கேட்ட அனைத்து நேயர்களுக்கும் நிலத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பங்கு கொண்ட பல நேயர்கள் அவர்கள் பாட்டை கேட்க முடியவில்லை, அவர்களுக்காக ஒரு பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர்கள் வருண் சிவா, புதூர் சிவசுப்பிரமணியம், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன், நாகர்கோயில் மந்திரமூர்த்தி, தூத்துக்குடி சி பாலசுப்பிரமணியம், காட்டூர் சிவக்குமார், நாகை பாபு, சத்யா, சித்திரப்பிரியா, சஷ்டிகா, சென்னை சுகன்யா, பரத், நெல்லை பாரதி, ஜான்ஹாஜா, நஜமுதீன், ஸ்ரீதேவி, சூர்யா, வாசுகி, பார்கவி, மணிமாலா, வீரவநல்லூர் கருணாநிதி, கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, புழுவபாளையம் ஆனந்தமுருகன், சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன், நன்னிலம் நாராயணன் ஆகிய அனைவருக்காகவும் இது ஒலிக்கும் பாடல் வீட்டில் விசேஷங்க என்ற படத்திற்காக எஸ் ஜானகி பாடியது. பங்கு பெற்ற அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.

0: நேரம் முற்பகல் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி. இலக்கியம் பேசுவோம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தனது இலக்கிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்காங்க லக்ஷ்மி ரவி. இவங்க கும்பகோணத்தை சேர்ந்தவங்க. பிறந்த ஊர் மகாதானபுரம். மகாதானபுரம் ராஜாராம் அவர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்மளுக்கு முன் வச்சுருக்காங்க. அவங்களுடைய மகள் இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்துக்கிட்டு தன்னுடைய இலக்கிய அனுபவங்களை பகிர்ந்துக்க இருக்காங்க. நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: புது கவிதை வடிவில் இப்படி ஒரு புத்தகம் எழுதணும்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு, எப்போ ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
3: தமிழில் ரொம்ப ஈடுபாடு உண்டுங்க சார். அது வீட்டில் அப்பா அம்மா எல்லாமே தமிழில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களாக இருந்தாங்க. அதனால் ஒன்று, அதை தவிர நான் படித்த ஸ்கூல் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், மகாதானபுரத்தில் இருக்குங்க சார். பிச்சப்பா அப்படிங்கிறவர் தான் தலைமை ஆசிரியராக இருந்தாருங்க. அவருடைய ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருக்கும் இந்த தமிழ் ப்ரொனன்சியேஷன், எழுத்து இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பார். எனக்கு அதனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு தமிழில் ஈடுபாடு இருந்ததுங்க. எனக்கு வந்து வீட்லேயே அம்மா எனக்கு நிறையா தமிழ் பாடல்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ கூட எனக்கும் அம்மாக்கும் ஒரு 2வது 3வது படிக்கும்போது கூட ஒரு வாக்குவாதமெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அம்மாவோட. அவங்க வந்து எனக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன் யாவரும் கேளீர் தான், அது யாதும் ஊரே யாவரும் எல்லாரும் கேளுங்க.

0: கள் அப்படி தானே நான் ஆர்கியூ பண்ணுறேன். இது ரெண்டாவது மூணாவது படிக்கும்போது அப்போ அம்மா எனக்கு அப்போவே புரிய வச்சு கேளிர் அப்படின்னா உறவினர்கள் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்து, இது மாதிரி அம்மா அப்பாவுடைய வழிகாட்டலில் அது வந்தது தான் சார் என்னுடைய தமிழ். பிளஸ் டூ வரைக்கும் படித்தது தமிழ் வழி கல்வி, அதனால தமிழ்ல ஒரு ஈடுபாடு.
1: படிச்சதெல்லாம் இளங்கலை தாவரவியல் படிச்சிருக்கீங்க, அப்புறம் முதுகலையில ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கீங்க.
0: அது வந்து சயின்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதனால படிப்பு அப்படி போனாலும் தமிழ்ல என்ன விடவே இல்லை. நான் வந்து கவிதைகள், வீட்டு விழாக்கள், ஒரு பிறந்த நாள் எல்லாத்துக்கும் என்னுடைய கிஃப்ட் வந்து கவிதை எழுதுறது தான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணினேன், வீட்டு நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் சினிமா பாட்டு டியூன்ல பாட்டு எழுதிடுறது. ஒரு காது குத்தா இருந்தாலும் சரி, வீடு கிரக பிரவேசம், கல்யாணம், அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும், சீமந்தம், குழந்தை பிறக்க போகிறது, குழந்தை பிறந்தது, எல்லாத்துக்கும் பாட்டு எழுதியிருக்கேங்க சார் நான், சினிமா பாட்டு டியூனில்.
1: கம்பராமாயண கதை நீங்கள் எப்போ முத முதல்ல கேட்க ஆரம்பிச்சீங்க, இல்லை எப்போ முன்னு கம்பராமாயணம் தெரிய வந்தது?
0: ஸ்கூலில் மனப்பாட பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையாங்க சார், அதுவே எனக்கு பிடிக்கும். கம்பராமாயணத்தை படிக்கும்போது அதனால் ரொம்ப கம்மி தான், ரெண்டு பேராகிராஃப் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சில கோவில்களில் நடக்கிற உபன்யாசங்கள் இந்த மாதிரியெல்லாம் கேட்டிருக்கேன். வீட்டில் அம்மா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வால்மீகி ராமாயணமாக தான் இருந்திருக்கும் வீட்டில் சொல்கிறது. நான் வந்து கம்பராமாயணத்தை படிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். நாங்கள் 2015 தஞ்சாவூரில் இருந்தோம். அப்போது அங்கே வந்து கோபாலன் ஒருத்தர் இருந்தார். அவர் பாரதி இயக்கம்னு நடத்தி அதுக்கு அவர் தலைவராக இருந்தார். பாரதியின் வாழ்க்கை வரலாறு பாடங்களை இலவசமாக அவர் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பினார். நாங்கள் தஞ்சாவூரில் இருந்ததுனால நான் அவரோட சேர்ந்து ஒரு பணிபுரியிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. அப்போது நாங்கள் ஆன்லைன்லலாம் எங்களோட நிறையா பேர் கலந்துட்டாங்க. இதில் வந்து உமா பாரதி அப்படின்னு பாரதியாரோட தங்கையுடைய கொள்ளு பேத்தி எங்களுடைய இந்த பாடத்திட்டத்தில் கலந்துட்டாங்க. அப்போது அவங்க எனக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நான் அந்த பாடம் வடிவமைக்கிற திட்டத்துலேயும் இருந்தேன். அப்புறம் நிறைய ஃபாரினில் இருக்கிறவங்களாமும் சேர்ந்தாங்க. அதனால் ஆன்லைனில் வர்றதெல்லாம் நான் கரெக்ஷன் பண்ணி இப்படி அனுப்பும்போது அவருக்கு என்னுடைய தமிழில் ஒரு ஈடுபாடு வந்தது. அவர் சொன்னார், உங்கள் தமிழ் வீணாகக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த நேரம் எனக்கு வந்து ஒரு 40 வயசு ஆகிருக்கும். அப்போது அவர் சொன்னார், இப்படி தமிழை நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்பராமாயண புத்தகத்தை கொடுத்து நீங்கள் இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும் இன்னுமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த புக்கு பார்த்திங்கன்னா அப்படியே கிழிஞ்சு அது வந்து பழைய புக்கு, ஊவே சுவாமிநாதையருடைய உரையில் இருந்து. படிக்க ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் புரியலை எனக்கு முதல்ல. அப்புறம் உரையை படித்து படித்து தான் கொஞ்சம் படிக்கணுமா இருந்தது. சில இடங்கள் ஏன்னா மரபு கவிதையில் இருக்கிறதுனால சில வார்த்தைகளுக்கு பொருள் புரியலை. நிறையா படித்த உடனே எனக்கு ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் இத்தனும் இதை வந்து ஒரு மணி நேரம் படிக்கிறதுங்கிற ஒரு ப்ராக்டிஸ் அப்பையிலேருந்து ஆரம்பித்தேங்க சார். கொஞ்சம் படித்த உடனே ராமர் பிறக்கிற கட்டமெல்லாம் வந்த உடனே ரொம்ப எனக்கு பிடிச்சிது. ஏன்னா கம்பராமாயணத்தில் எப்படி இருக்கும்னா, முதல்ல அவர் வந்து வால்மீகிக்கு நன்றி, அப்புறம் அவையடக்கம், வாழ்த்து பாடல், இப்படியெல்லாம் வந்து அயோத்தியை பற்றின நகரப்படலம், ஆற்றுப்படலம், அரசியற் படலம் இப்படியெல்லாம் கொடுத்து, அப்புறம் தசரதரை பற்றி சொல்லி, இவ்வளோ படிக்கிறதுக்குள்ளே ரொம்ப நாளாச்சு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால படிச்சுட்டே இருந்தேன். எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற கதையை அவர் தமிழ் மொழிக்குள்ளே புகுத்தியிருக்கிற விதம் இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்ச உடனே நான் கவிதையில் எழுதினேன், கோபாலன் ஐயாவுக்கு அனுப்பினேன். அவர் ரொம்ப அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணார். அதுதான் சார் எனக்கு முதல் ஒரு ஊக்கமாக இருந்தது. ஓஹோ, நல்லா தான் இருக்குது போல இருக்கு, நம்ம எழுதுகிற எழுத்து அப்படிங்கிற இது எனக்கு புரிஞ்சுதுங்க. அதனால் நான் விடாமல் எழுதினேங்க. ஆனால் 7 வருஷம் ஆச்சுங்க சார் இதை ஃபுல்லாக நான் எழுதி முடிக்க.

0: புதுக்கவிதையில் ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு புத்தகங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கம்பர் ராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பாடல்களுக்கு மேலே இருக்கு. நீங்க
1: 2,197 பாடல்கள் கொடுத்துருக்கீங்க சார்.
0: சுவை மாறாம, சொல்ல வேண்டிய செய்திகளை விடாம, அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி இருக்கிறது ரொம்ப சிரமம். எப்படி அதை பண்ணீங்க?
1: வால்மீகி வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டில் எழுதினதை இவர் 12ஆம் நூற்றாண்டு மக்களுக்காக எழுதுறாரு. அப்போ கொஞ்சம் தமிழ் மரபுக்காக சில மாறுதல்கள் பண்ணி கம்பர் கொடுத்தத நான் வந்து இப்போ 21ஆம் நூற்றாண்டு மக்களுக்கு கொடுக்கணும்னா முதல்ல அந்த மரபு கவிதை வடிவத்தை மாற்றிட்டு கொஞ்சம் புதுக்கவிதையாக இருக்கணும், அதே நேரம் எளிமையாகவும் இருக்கணும், ஓசை நயமும் இருக்கணும் அதில். அதனால ஒரு எதுகை மோனையெல்லாம் போட்டு,
0: உதாரணத்துக்கு ஒரு சில பாடல் படிக்கிறேன் கேளுங்களேன். பெரும்படை உடையான், கல்வி மேம்பாடு உடையான், அள்ளி தரும் நீல்கை உடையான், அழகிலும் மேம்பட்ட இவன் தசரதனின் புதல்வனாவான் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. சீதையை அறிமுகப்படுத்துகிற இடத்துல அழகுக்கு அணிகலனாய், புகழுக்கு பிறப்பிடமாய், கற்புக்கு பொருளுரையாய், கற்பனையின் முகவுரையாய் அப்படின்னு புதுக்கவிதையில் ராமாயணங்கிற இந்த புத்தகத்தை படிச்சிங்க அப்படின்னா, இந்த மாதிரி எதுகை மோனையோட படிக்கிறதுக்கு மகிழ்ச்சியாக நீங்கள் அப்படியே ஒரு கடலில் படகுல போகும்போது அப்படி மேலே ஏறி ஏறி இறங்குவீங்களே, அந்த மாதிரி ஒரு ரைமிங்கோட படித்து முடிச்சிடலாம். நல்லா புரியுது, புரியாததுக்கு அர்த்தமும் சொல்லியிருக்காங்க.
1: அதே மாதிரி கம்பராமாயணத்தினுடைய முத்தாய்ப்பு சென்டென்ஸ்னு இருக்கும் இல்லைங்க சார், எப்படி

0: அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அந்த இடத்துல அதே தான் சார் போட்டிருக்கேன் நான். அதே மாதிரி காட்டுக்கு அவர் கிளம்பும் போது சீத்தையும் வரேன்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் மறுத்து சொல்வாரு. அப்போ சீத்தை சொல்லுவாங்க, நின் பிரிவினும் சுடுமோ பெரும் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லின் செல்வன் அப்படின்னு அனுமனை சொல்ற இடம். அதே மாதிரி குகன் பரதனை ஆயிரம் ராமரும் ஒப்பரோ அப்படின்னு புகழ்ச்சியாக சொல்லுவார். அந்த இடம் ராமர் விபீஷ்ணன் கிட்ட உன்னோடு இணைந்ததால் அறுவரோடு எழுவரானோம் அப்படின்னு சகோதரனாக ஏற்றுக்கிற இடத்துல சொல்லுவார். லக்ஷ்மணர்கிட்ட தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவார். கௌசல்யை வந்து பரதன் கிட்ட மன்னர் மன்னவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வாக்கியங்கள்லாம் அதை அப்படி அப்படியே தான் சார் போட்டிருக்கேன் நான். நான் இதில் எப்படி குறைச்சிருக்கேன்னு நீங்கள் கேட்டீங்க. கம்பராமாயணத்தில் முதல்ல ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவு நக்கபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றி காசில் கொற்றத்து ராமன் கதையரோ நொய்தின் நொய்ய சொல் நூற்கலுற்றேன் என வைத வைவின் மராமரம் எழுத்தொலை எய்த எய்தவர்க்கு எய்திய மாக்கதை செய்த செய்தவன் சொல் நின்ற தேயத்தே அப்படின்னு வால்மீகிக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பார். நான் எழுதினது எப்படின்னாங்க சார், வால்மீகி என்ற ஒரு மாமேதை இயற்றியதை எளியே நாம் கம்ப நின்று எழுதிடவே முனைந்திட்டேன். அது பார்க்கடல் நீரினை பாலென்றெண்ணி நா கொண்டு பருகிட விடையும் பேரவா கொண்ட பூனைக்கு ஒப்பென்றார். வால்மீகி எழுதினதை எழுதத் தொடங்கியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறத நான் இந்த நாலு வரியில் எளிமையாக எழுதியிருக்கேங்க சார். அவருடைய கடவுள் வாழ்த்து ரொம்ப பிரசித்தமானது. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாருங்க சார். நான் புரிஞ்சிட்டு நான் எழுதினது இந்த உரையெல்லாம் வச்சுட்டு தான். ஆக்கல் காத்தல் அழித்தல் என முத்தான தொழில் மூன்றினையும் தப்பாமல் செய்பவராம் தலைவனின் தாள் பணிகின்றார்.
1: படிச்சுட்டே போகும்போது எதுவுமே விடுபடாத மாதிரிதான் இருக்கு எல்லா கதையும் நீங்க சொல்றீங்க.
0: அகலிகை சாப விமோச்சனம் அப்படின்னு வருங்க சார், அதை நான் கொடுத்துருக்கேங்க சார். அதே நேரம் சாபம் பெற்ற கதை அப்படிங்கிறதுக்கு நிறைய பேராகிராஃப்ல இருந்தது. அதை நான் சிம்பிளா ஒரு லைன்ல கொடுத்துட்டு மூலக்கதைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து கிளை கதைகளை கொஞ்சம் குறைச்சு அந்த மாதிரி எழுதியிருக்கேங்க சார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை பிரம்ம ரிஷி அதாவது அரச மாதவன் அப்படின்னு சொன்னாரு. அதை சொல்றது ஒரு பெரிய போட்டியா அவங்களுக்குள்ள நடக்கும். அதையும் நான் கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டு அந்த அரச மாதவன் அவர் சொன்ன நிகழ்ச்சியை சொல்றேங்க சார். அது நம்ம இந்த கதை போக்குக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதுனால. அயோத்தி மிதிலை இலங்கை எல்லாத்துடைய நகர வீதி மாடங்கள் கூட கோபுரங்கள்னு அவருடைய வர்ணனைகள் ரொம்ப அருமையா இருக்கும் சார். படிச்சா ரொம்ப நேராகும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் எல்லாமே கொடுத்துருக்கேன் இதுல, புரிஞ்சிடும். அதை பார்த்தாலே அந்த நகரத்தினுடைய அழகு புரியும் அப்படிங்கிற அளவு மட்டும் கொடுத்துட்டு நான் மூலக்கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேங்க சார்.
1: சிறப்பு நல்லது.

0: லக்ஷ்மியின் கம்பராமாயணம் என்ற நூலின் ஆசிரியர் லக்ஷ்மி ரவி அவர்களுடன் தொடர்ந்து இலக்கியம் பேசுவோம். அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில்
1: சூர்பனகை சந்திக்கிற நிகழ்ச்சி இருக்குல்ல, ராமனை பார்த்தோன்னே காதலுற்று அதை வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: தேவர்க்கும் முனிவர்க்கும் இன்னல்கள் இழைத்த அரக்கற்கரசன் தசமுக ராவணன் வேர் முதல் அருந்திட காரணமானவள் முரம் போல் நகம் கொண்ட அறமற்ற ஓர் அரக்கி. அவள் உடனுரை கடிய காமநோய் கொண்டவள், கொடிதான வனத்திடையே தனியாக வசிப்பவள். சூர்பனகை என்னும் பெயர் தரித்த அவ்வரக்கி ராகவனை குடில் வாயில் பார்த்தவுடன் மலைத்தாள். முகமென்ன தாமரையோ முழுமதியோ வியந்தாள். பற்களின் நிறம்தான் சூரிய ஜோதியோ மயங்கினாள். உதட்டு சிவப்பென்ன பவளத்தை நிகர்த்ததுவோ வென கதகதப்புடன் அவனை கவர்ச்சியாய் பார்த்தாள். யானை தும்பிக்கையொப்ப அவன் கைகளுக்கு ஒப்பாகுமா பனைமரமும் பாக்குமரமும்? வில்லெடுத்து போரிடும் வீரத் தோள்களுக்கு உவமையாகுமா கல்மலையும் பொன்மலையும்? ஐயனை கண்டதும் அவன் அழகில் கிறங்கினாள். சிவனோ மாலோ காமனோ இந்திரனோ என ஐயுற்று தெளிவடைந்தாள் மானுடன்தான் என. பின் அரக்கியுரு நீக்கிவிட்டு அழகாக வெளிப்பட்டாள். வியப்புடன் வீரனின் எதிர் வந்து நயந்து நின்றவள் முயங்கி பார்த்தாள். நிமிர்ந்து நோக்கினான் நீதி நெறியாளன், அவளோ குனிந்து சிரித்தாள் கனிந்த காமத்தால். அந்நியளாய் அவ்விடம் வந்து அடைந்தவளை அந்தமிலான் வினவினான், யார் நீ அபலை? நான்முகனின் மகன் வயிற்று பெயற்றினான் கன்னி காமவல்லி ராவணனின் பின்னை என்றாள்.
3: இதுல ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேங்க சார். சூர்பனகையினுடைய பிறப்பை பத்தி, பிரம்மனின் புதல்வன் புலத்தியர், புலத்தியரின் குமரன் விஸ்வரஸ் என்ற முனிவர், அவருக்கும் சால கடங்கடர் மரபில் பிறந்த அரச குலத்து பெண்ணுக்கும் பிறந்த மகள் சூர்பனகை. ராமன் வினவினான்,

0: இமயவர் தலைவன் வானவர்க்கரசனாம் இந்திரனையே இழிநிலைப்படுத்தி மூவுலகாண்டவன் தசமுக ராவணன். அத்தகு மன்னனின் தங்கை எனில் நீ வனத்திடை தனியே வந்தது எங்கனம்? சீர்மை கெட்ட அரக்கரோடு நான் என்றும் சேர்கிலேன். ஆரிய முனிவரோடு நன்னெறியில் வாழ்கிறேன். ஒரு காரியத்தின் பொருட்டாக இன்று உன்னை காண்பதற்கு இவ்விடமே வந்தேன் என்றாள் கூறுதி. பொருத்தமென்றால் வருத்தமில்லை என்ன? காமனவன் என்மேல் விடுக்கும் கூரிய பாணத்தால் காமம் மிக கொண்டுள்ளேன் அதன் பாரத்தால் என்றதும் நாணமில்லா நல்லள் அல்லள் இவளென்றுணர்ந்தான். நீதி நிலையற்ற நிந்தனை அரக்கிதான் தீவினை புரிவதற்கே வந்தனளோ என அறிந்தான். அந்தணர்குடியில் பிறந்த பாவை நீ, நானோ அரசர்குலம் வழக்கத்திற்கு உகந்ததன்று என்றான். எந்தைதான் மறையுணர் அந்தணர் அருந்ததியொத்த தாயோ சால கடங்கடர் அரச குலம் ஆதலின் இசைந்திடுவாய் நீ. காரணம் இதுவே ஆகில் ஏற்றிடுவாய் நீ. சால கடங்கடர் மரபு அது வந்து அரச குலம். நான்மறைகள் நமக்காக வகுத்து வைத்த மணமுறையை மனதார மேற்கொள்வோம். கந்தர்வ கல்யாணம் நிகழ்ந்துவிட்டால் நின் கட்டுக்குள் வந்துவிடும் விண்ணும் மண்ணும். முனிவர்களும் தமையனாரும் நாளும் கொள்ளும் முதிர்பகை முற்றிலும் முறிந்து போகும். விருப்பொடு அரக்கர்கள் இணக்கமாயிருப்பர். சுணக்கமின்றி ஏவல்கள் புரிந்தபடி இருப்பர். கொஞ்சலாய் கெஞ்சினாள். அரக்கர்தம் அருளும் பெற்றேன். நின்னை அடைந்திடும் பெரும் பேரும் பெற்றுவிட்டேன். திருநகர் நீங்கியான் வனத்திடை வந்த பின் செய்தவம் பயந்ததென பரிகாசமாய் நகைத்தான். அவ்வமயம் வான்சுடர் ஜோதி வெள்ளம் தளர்நடை பயின்றதைப் போல் வஞ்சிக்குடியாள் மெல்ல வந்தாள். அன்னத்தைப் போல் பொன்னை போல் ஒளிர்ந்திடும் இந்த பெண்ணும் தன்னை போல் வந்தனளோ என சூர்ப்பனகை வியந்தாள்.
1: புதுக்கவிதை ஃபார்மட்ல நம்ம சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படிமா கொண்டு வந்தீங்க?
2: தமிழுடைய தரமும் தாழக்கூடாது, எளிமையாகவும் இருக்கணும், ஒரு ஓசை நயம் இருக்கணும். இது புதுக்கவிதைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமாங்க சார்? இது வந்து எந்த ஒரு இலக்கண கட்டுப்பாடுக்குள்ளும் அடங்காதது. இது கொஞ்சம் கொஞ்சம் இயல்பு தொடை வர்ற மாதிரி அமைச்சிருக்கேன். அதாவது இறுதி வார்த்தைகள் ஒத்து போகிற மாதிரியும் எழுதியிருக்கேன். அதே மாதிரி எதுகை மோனை ஏற்ற இறக்கம் கொடுத்து கொண்டு வந்திருக்கேங்க சார். இதுக்கு காரணம் இந்த 21ஆம் நூற்றாண்டு மக்கள் அடுத்த தலைமுறையினர் படிக்கணும். ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிறு காப்பியம்னு இருக்குங்க சார். இந்த கம்பராமாயணம் இதில் அடங்கலை, ஆனால் இது வந்து மகா காப்பியம்ங்கிற வரிசையில் வருதுங்க சார். இதிகாசம் புராண கதைகளை காப்பது காப்பியம். இப்போ நானும் ஒரு பெருமையோட சொல்லிக்கிறேங்க சார், அந்த அழகை அந்த தமிழை அந்த காட்சி அமைப்பை கதை கருவை புகுத்த நினைக்கிற கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நான் எழுதியிருக்கேங்க சார். இது
1: சிறப்புங்கம்மா.

0: பாரதியார் கொடுத்த அந்த அஞ்சல் வழி படிப்புக்கு நீங்கள் தான் உரை தயாரிப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம். அது எப்படி பாரதியார் மேலே அவ்வளோ ஈடுபாடு?
1: பாரதியார் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே பிடிக்குங்க சார். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸ் கிடைச்சதே பாரதியார் கவிதைகள் தான் சார். அதை நான் படித்து வியக்காத நாள் இல்லைங்க சார். இப்படி ஒரு தமிழ் வார்த்தைக்குள்ள உணர்ச்சிகளை பொதிக்க முடியுமா அப்படிங்கிறத நான் பார்த்து அப்படி வியந்திருக்கேங்க சார். இது 7th 8th படிக்கும் போதுங்க சார். டெய்லி நான் அதை கண்டிப்பாக படிப்பேன். அப்புறமா தான் எனக்கு நான் கவிதை எழுதணுங்கிற ஒரு ஊக்கமும் வந்ததுங்க சார்.
0: பாரதியார்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது?
1: அது நிறைய இருக்குங்க சார். நான் சொல்றேங்க சார், பாப்பா பாடல் எழுதியிருக்காரு. அதுல ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு ஒரு உணர்ச்சிகளை அப்படியே நம்மளுக்கு உள் மனசுல புகுத்துற மாதிரி எழுதியிருக்காரு. அவர் பெண்களுக்காக எவ்வளோ எழுதியிருக்காரு. அதில் வந்து இந்த கும்மியடி தமிழ் நாடு முழுவதும் குலுங்கிட கைக்குட்டி கும்மியடி, அதில் எனக்கு பிடித்த வரினா, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். சார் எப்படி அவர் ஒரு கற்பனை பண்ணியிருக்காருங்க சார். அதனால பாரதியாரோடது ரொம்ப பிடிக்குங்க சார். கடைசியாக அவர் சொன்ன இந்த பாட்டு எல்லா வயதினருக்கும் ஏத்தது, எல்லா காலத்துக்கும் ஏத்த பாட்டு. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையன பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா. எல்லாருக்கும் உத்வேகம் கொடுக்கிற ஒரு வரிகள் சார்.

0: புத்தகத்தினுடைய முதல் பக்க அட்டை ரெண்டு பாகமா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ரெண்டுலயுமே நீங்களே வரைஞ்சதாமா?
1: எளிய மொழியில் கம்பராமாயணம் தான் இது. அதனால இந்த ஒரு கார்ட்டூன் மாதிரி எளிய முறையில இந்த படத்தை போடணும் அப்படிங்கறது. முதல் பக்க அட்டை நான் போட்டதுங்க சார். ஆறு காண்டங்கள் இருக்குங்க சார். ஒவ்வொரு காண்டத்தினுடைய முகப்புலையும் ஒரு ஒரு படங்கள் கொடுத்துருக்கேன் நான். அதுல ரெண்டு மூணு படங்கள் நான் வரைஞ்சிருக்கேங்க சார். அதையே ராமர் சீதை இருக்கிற மாதிரியே கோலம் போட்டது என்னுடைய தங்கை மாத்தங்கி ஜெயராமன். அதுக்கப்புறம் இந்த முதல் புத்தகத்துல விளக்க படங்கள் அங்கங்க சில படங்கள் அது கொடுத்தது மாத்தங்கியுடைய பொண்ணுங்க சார். அவங்க பேர் அனன்யான்னு பேர். அவங்க வரைஞ்சு கொடுத்தாங்க. ரெண்டாவது புத்தகத்துல இருக்கிற விளக்க படங்கள் வந்து என்னுடைய மகள் சௌரபி அவங்க வரைஞ்சு கொடுத்தாங்க சார். இது மாதிரி இதெல்லாம் ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து பண்ணின ஒரு ப்ராஜெக்ட் தான் சார்.
0: படங்கள் பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள் வரைவாங்கல்ல, அதே மாதிரியே இருக்கு. அது பார்க்கவே அட்ராக்ஷன்.
1: ஆமாங்க சார். எளிய வார்த்தைகள் இருக்கிறத இது புரிய வைக்கிற மாதிரி தான் சார் இந்த படமும் நான் வரைஞ்சேன் நானு.
0: அதே போல நீங்க சூர்பனகை பத்தி படிக்கும் போது கூட முக்கியமான வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறதையும் சொல்றீங்க. இப்படி ஒரு புரியாத எழுத்துக்களுக்கெல்லாம் அர்த்தம் கொடுக்கணும் அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய வேலை.
1: ஆமாங்க சார். கொஞ்சம் நல்லா புரியணும் அப்படிங்கறதுனால சில வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுத்தா ஒரு கதை போக்கு நல்ல எளிமையா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் அர்த்தத்தோட கொடுத்தேங்க சார்.
0: அதே போல இப்ப இந்த கம்பராமாயணம் வந்து இப்ப ராஜாஜியே வந்து சக்கரவர்த்தி திருமகன்னு உரையா எழுதியிருக்காரு. யார் யாருடைய உரைகள்லாம் வாசிச்சீங்க, அது எப்படி உங்களுடைய இந்த புத்தகத்தோட செழுமைக்கு உதவியது அப்படின்னு ஏதாவது சொல்ல வேணுமா?
1: ராஜாஜியோடது நான் முதல்ல படிச்சிருக்கேங்க சார். ரொம்ப முன்னாடி நான் இப்ப படிக்கல. இது எழுத ஆரம்பிச்சோன்ன படிச்சது வாலியுடைய புதுக்கவிதையில எழுதின புத்தகத்தை படிச்சிருக்கேங்க சார். அவதார புருஷன் எழுதியிருப்பாரு. வார்த்தை அலங்காரம் வேற மாதிரி இருக்கும் அவரோடது. நான் எழுதினது வந்து கம்பர் எப்படி கொடுத்தாரோ அதே தான் சார். வார்த்தைகளை மட்டும்தான் எளிமைப்படுத்தி மாற்றங்கள் எதுவுமே நான் செய்யலை. கம்பருடைய காட்சி அமைப்பு பாத்திர படைப்பு அதெல்லாம் சில வார்த்தைகளை கூட நான் அதே வார்த்தைகளை போட்டிருக்கேன். அதுக்கு தான் நான்

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இது இலக்கியம் பேசுவோம். நிகழ்ச்சியில் நம்முடன் லக்ஷ்மி ரவி அவர்கள்.
1: அனுமன் வந்து சீதையை அசோகவனத்தில் பார்த்துட்டு திருப்பி இங்கே வந்து ராமன்ட்ட சொல்லணும், அதையும் கூட ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க உங்களுடைய கவிதைகளை, அதை நாங்கள் கேட்கலாமா?
2: சார், இதில் முக்கியமான விஷயம், நம்ம வந்து கண்டேன் சீதையை அப்படின்னு அனுமன் சொன்னதாக தான் எனக்கு இந்த புத்தகம் படிக்கிற வரைக்கும் தெரியுங்க சார். வீட்டில் அட்வைஸ் பண்ணும்போது கூட அனுமன் எப்படி கண்டேன் சீதையை அப்படின்னு சீதையை கண்டேன்னு கூட சொல்லலை, கண்டேன் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல சொல்லிட்டு சீதையைன்னு சொன்ன மாதிரி குயிக்காக ஒரு விஷயத்தை இன்னொருத்தங்கள்ட்ட சொல்லும் பொழுது நம்ம விலாவாரியாக நிறையா சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்லுவாங்க சார். இதை படிக்கும் பொழுது நான் அப்படி மலைச்சு போயிட்டேங்க சார். அவர் வந்து வார்த்தைகளை கூட உபயோகப்படுத்தலைங்க சார். அனுமன் சீதையை பார்த்துட்டு ராமரை வந்து பார்க்கறார். பார்த்துட்டு அவர் வார்த்தையால கூட சொல்லலைங்க சார். இதை நான் என்னுடைய நூல்லேருந்து நான் படிச்சு காமிக்கிறேங்க சார். வந்தடைந்தான் அனுமன், அவன் வீழ்ந்து திருவடியை தொழுதிலன் தையல்

0: இருக்கும் தென் திசை நோக்கி தலையையும் கையையும் உயர்த்தி வணங்கினன். இவ்வளவுதாங்க சார். இப்ப ராமருக்கு விஷயம் தெரிஞ்சாகணும், சீதை எப்படி இருக்காங்கிற செய்தியை நம்ம சொல்லணும். அதனால அவர் என்ன பண்ணியிருக்காரு, தையல் இருக்கும் தென் திசை நோக்கி தலையை உயர்த்துறாரு, கையை உயர்த்தி வணங்குறாரு. சார் இது எவ்வளோ அழகாக அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணுங்க சார். வணங்குற அந்த செயல்லிருந்து திண்திரல் அவன் செயல் கண்ட ராமனும் நன்னிலையில் உள்ளாள் நங்கை இவன் கண்டு வந்ததும் உண்டு அவள் கற்பு நெறியும் நன்று என ஊகித்தான். அதுக்கப்புறம் சொல்றாருங்க சார், கண்டனன் சீதையை கற்பினுக்கு அணியை கண்களால். இது ரொம்ப அழகான காட்சிங்க சார்.
1: ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க மேம். எனக்கு தெரிஞ்சு இதை வந்து ஒரு 7வது 8வது படிக்கக்கூடிய குழந்தைகளே படித்திட முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த லக்ஷ்மியின் புதுக்கவிதைகள் ராமாயணம். இது தாண்டி இப்போ வேற என்ன பணிகள்லாம் செய்துட்டு வரீங்க?
0: நான் வந்து 2 யூடியூப் சேனல், ஆமாம், லக்ஷ்மி ரவி கவிதைகள் அப்படின்னு ஒரு சேனல், அதில் இதே ராமாயணத்தை நான் அப்படியே வாசித்து கொடுக்குறேங்க சார். அதுக்கப்புறம் நாங்கள் ராமேஸ்வரம் போயிருந்தோங்க சார். அங்கே வந்து தான் அவர் சேத்து பாலம் கட்டின இடம், அப்புறம் விபீஷணன் வந்து ராமர்கிட்ட சரணாகதி அடைந்த இடம், இந்த கோவில்கள் எல்லாம் பார்த்த உடனே நான் அந்த கோவில்களை பற்றின விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கேங்க சார். அது மாதிரி அப்புறம் சீர்காழி கோவில், அது மாதிரி கோவில்களாக கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் சார், சரி இது ஒரு தனி சேனலாகவே போடலாம், கவிதைகளில் வேண்டான்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ரவி ஜேர்னிஸ் அப்படின்னு ஒன்று போட்டு நான் போகிற கோவில்கள் அங்கே இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கேங்க சார். இப்போது 2 சேனலில் கொடுக்குறேங்க சார்.

0: ஆமா, இந்த கம்பராமாயணத்தையே சுருக்கமா நேர்களுக்காக பாடி காமிக்க முடியுமா?
1: கண்டிப்பாங்க சார். சார், முதல்ல பாலகாண்டம் சார். இது மண்ணில் தோன்றிய திருமால் ராம், தேவர்கள் காத்திட உதித்தவன் ராம், அசுரரை வதைத்திட புறப்பட்ட ராம், தசரதன் புதல்வனாய் பிறந்தவன் ராம், ஆதிசேடன் தம்பி இலக்குவராம், பர

சுராமன் கர்வம் தணித்தவன் ராம், ராம ராம வெற்றி நாயகன் ராம், ராம ராம வெற்றி சீதாராம். இந்த மாதிரி பாலகாண்டம் பாடினேன் சார். அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம் எல்லாத்துக்கும் தனித்தனியா பாடல்கள் எழுதியிருக்கேன். நான் இப்போ யுத்தகாண்டம் பகுதி பாடி காமிக்கிறேங்க சார். ராவண

ராகதர் பலரையும் கொன்ற பின் ராம் கொடியவன் ராவணன் எதிர்த்தவன் ராம் அரக்கணம் தசமுகன் அழித்தவன் ராம் அமரர்கள் வாழ்வினை காத்தவன் ராம் அசுரர்கள் கொ

0: சிறப்புங்கம்மா. ராம் ராம் முடிகிற மாதிரி இயைபு தொடையில் நீங்கள் சொன்னவர் ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் கம்பர் கம்பராமாயணம் குறித்த ஒரு கவிதை எழுதியிருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கோம்.
1: சொல்கிறேங்க சார். கம்பன் வார்த்தைகளை அள்ளி தெளிக்கவில்லை, வைரங்களாய் பொறுக்கி பதித்துள்ளான். அவ்வைரங்கள் ஒவ்வொன்றும் உறவின் பிணைப்பை உணர்த்தி உயர்த்தும், நட்பின் சிறப்பை உறக்க உரைக்கும், வாக்கினை காத்தலே உயர்வெனப் பறையும், அறம் வென்று பாவம் தோற்பது உலகோர்க்கு புரியும், அன்பும் பண்பும் அலையாய்த் தவழும், நட்பும் நேசமும் நல்லிசையாய் இழையும், காதலும் ஊடலும் கற்கண்டாய் இனிக்கும், கடமையும் பொறுமையும் கற்பூரமாய் மணக்கும், வீரமும் விவேகமும் அருவியாய்க் கொட்டும், போரும் சண்டையும் இடி என முழங்கும். கம்பராமாயணம் இது வெறும் கவிதை பாட்டல்ல, வாழ்க்கை பயணத்தில் தடமாறி தடுமாறுபவர்களுக்கு தடம் காட்டும் ஒரு திசை காட்டி, வேகம் எடுத்து ஓடுபவர்க்கு தாகம் தீர்த்திடும் ஒரு நீர்த்தொட்டி, இளைய தலைமுறை இளைப்பார களைப்பு களைந்திடும் ஓர் நிழற்குடை, இருள் விலகி விடிந்திடும் என பொருள் விளக்கும் நம்பிக்கை விதை. இதிகாச புராணங்களை காப்பது காப்பியம், அவ்வரிசையில் இக்காவியம் மகா காப்பியம். ஆம், கம்பராமாயணம் ஒரு மகா காப்பியம்.
0: சிறப்புங்கம்மா. லட்சுமியின் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு

0: கம்ப ராமாயணத்தை புதுக்கவிதை வடிவில் இரண்டு தொகுதிகளாக கொண்டு வந்திருக்கீங்க. அது குறித்து உங்களது இலக்கிய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் லக்ஷ்மியின் கம்பராமாயணம் என்ற நூலின் ஆசிரியர் லக்ஷ்மி ரவி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேர்களே, இன்றிரவு 7:30 உழவர் உலகம் அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் A.R. லெனின் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியை கேட்கலாம். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

காத்திருங்கள், தினம்தோறும் இரவு 10 மணிக்கு தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நமது முதன்மை அலைவரிசையில் கேட்க மறவாதீர்கள் தேன் மழை.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30

புதுச்சேரி தட்டாஞ்சாவடி வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் விடுத்துள்ள அறிவிப்பு. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்போது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. ஒருமுறை நிதியுதவியாக தலா ரூபாய் 10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூட்டுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ரூபாய் 10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல் ஆகியவற்றிற்கு ஒருமுறை நிதியுதவியாக ரூபாய் 5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதியுதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூடுதல் வேளாண் இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பெற்றுக் கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை தேவையான இணைப்புகளுடன் இம்மாதம் 23ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள். மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்கா இடம் பிடித்த பாடல்களை கொஞ்சம் தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
2: நேர்கள் கேட்க இருப்பது தலைவாரி பூச்சூடி உன்னை நாடகம். எழுத்தாக்கம் கள்ளை மலரடியான் என்கிற சு கந்தசாமி அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் எஸ் ஜெகசண்முகம், துரை ராமலிங்கம், கே விஜயலட்சுமி, யூ குமரகுரு, ஆர் அருணா, எம் டாவின்சி ராகமாலிகா, எம் கரிகாலன் ஆகியோர். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். தலைவாரி பூச்சூடி உன்னை நாடகம்.
3: ஏய் மீனா, எங்கடி இருக்க?
4: என்னக்கா இந்த கத்து கத்துற? பக்கத்து தெருவுல இருக்கிறேன், பக்கத்துல தானே நிக்கிறேன்.
3: நேரம் ஆச்சுடி, தலையை பின்னி விடுறவா?
4: அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே சீவிக்கிறேன்.
3: நீ சீவிர லட்சணம் தெரியும், வாடி வாடி. என்ன?
4: ஐயோ, சொன்னா கேளுக்கா. நீ போய் லஞ்ச் எடுத்து வை. போ.
3: வச்சாச்சு வச்சாச்சு, உட்காரு. 2 நிமிஷத்துல பின்னி விடுற. எண்ணெய தடவை ஒழுங்க பாரு, இதுல வேற இவளே பின்னிக்கிறாளாம். தலை

0: போதும் போதும், இந்த பாட்டை பாரதிதாசன் இப்ப எழுதியிருந்தா அதுல அன்னைன்னு எழுதியிருக்க மாட்டார், அக்கான்னு எழுதியிருப்பாரு.
1: அம்மா சண்முக வடிவே, அவதான் சண்டித்தனம் பண்றாளே, விட்டுடாமா. ஏமா எல்லா வேலையும் உன் தலையிலே போட்டுக்கணுமா? திடீர்னு உனக்கு ஒரு கல்யாணம் ஆகி கிளம்பிட்டேன்னா இங்க வந்து வந்து அவளுக்கு பின்னி விட்டுட்டு போவேன்.
0: இல்லப்பா, நான் அக்கா இருக்கிற ஊருக்கே போய் பின்னிக்கிட்டு வந்துடுவேன். அப்பா ஆமா, நீங்க வாக்கிங் போவலையா?
1: இல்லம்மா, கொஞ்சம் உடம்புக்கு முடியாத மாதிரி இருக்குது, அதான் வாக்கிங் கிளம்பணும். அப்படியே வராண்டாவிலே உட்காந்துட்டேன்.
0: ஐயோ போதும், விடுக்கா நான் கிளம்புறேன்.

0: உன் காலேஜ் பேக் பக்கத்துல தாண்டி லஞ்ச் பேக்கையும் வச்சிருக்கேன், மறந்துட்டு போயிடாத.
1: சின்னவ கெட்டிக்காரிமா, அந்த விஷயத்த மறக்கவே மாட்டா.
2: போயிட்டு வரேன்க்கா. அப்பா போயிட்டு வரேன்ப்பா.
1: போயிட்டு வாப்பா, பார்த்து போயிட்டு வா.
3: ஏப்பா ரங்கசாமி.
1: அடே அடே அடே, வா வா வா கதிரேசா, வா வா உட்கார்.
3: சரி,
1: டேய் உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அதான் அப்படியே உட்காந்துட்டேன். ஆமா, நீ என்ன இப்பதான் வாக்கிங் போயிட்டு திரும்புறியா?
3: அட இல்லப்பா, உன்னை காணுமேனு வழியில பாத்துட்டு அங்க இருந்த சிமெண்ட் கட்டையில கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன். நீ வர்ற மாதிரி தெரியல, அதான் பாத்துட்டு போகணும்னு வீட்டுக்கே வந்துட்டேன்.
0: வாங்க மாமா.
3: ஆ வரம்மா. நல்லா இருக்கியா?
0: நல்லா இருக்க மாமா, இருங்க உங்களுக்கு காஃபி கொண்டு வர.
3: அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நீ போய் மத்த வேலையை கவனி, போ.
0: சரிங்க மாமா.
3: போயிட்டு வா, போயிட்டு வா.
1: கதிரேசா.
3: என்னப்பா?
1: என்னடா, ஏதாவது முக்கியமான விஷயமா வீட்டுக்கே வந்திருக்க?
3: சரியா சொன்னடா. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு ராத்திரி எல்லாம் சரியா தூங்கவே இல்லப்பா.
1: என்ன விஷயம் சொல்லு
3: ரங்கசாமி. நீ வரன் பார்க்க சொன்னீல்ல?
1: ஆமா.
3: பார்த்திருக்கேன், பையன் நல்ல பையன், படிச்சுட்டு இருக்கான். இன்னும் 3 மாசத்துல பரீட்சை முடிஞ்சதும் வேலை. தங்கச்சி ஒருத்தி, நல்ல குடும்பம்ப்பா, எனக்கு நெருங்கின சொந்தம்.
1: அப்படியா?
3: ஆமா, அந்த பையனுக்கு குடும்ப பாங்கா ஒரு பொண்ணு வேணும்னு சொன்னாங்க. எனக்கு உன் பெரிய பொண்ணு ஞாபகம் தான் வந்தது. விசாரிச்சுட்டு சொல்றேன்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கேன். நீ என்னப்பா சொல்ற? உன் பொண்ணை தான் பொண்ணு மாதிரி பாத்துக்குவாங்க.
1: கதிரேசா ரொம்ப சந்தோஷம்ப்பா. உன் பேச்சில எப்பவுமே நம்பிக்கை உள்ளவன். அவங்களை வர சொல்லு, புடிச்சிருந்தா நல்லது நடக்கட்டும்.
3: கண்டிப்பா நல்லது நடக்கும். நான் சொன்னதுமே டக்குன்னு ஒத்துக்கிட்டேன். எனக்கும் சந்தோஷம்ப்பா.
4: ஹாய் மீனு.
0: ஹாய்.
4: என்ன நேத்திக்கு உன்னை காணோம்?
0: ஹலோ, என்ன கிண்டலா? நான் ஒழுங்கா தான் காலேஜுக்கு வந்துட்டு இருக்கேன்.
4: நானும் வந்துகிட்டு தான் இருக்கேன். நேத்து லைப்ரரியில பொழுது போயிட்டது.
0: அது என்ன அடிக்கடி லைப்ரரி? ஓ, ரொம்ப அறிவை வளர்க்குறீங்களோ.
4: நீ பிஏ ஃபைனல், நான் எம்ஏ ஃபைனல். எனக்கு சப்ஜெக்ட் சம்பந்தமா நிறைய ரெஃபரன்ஸ் தேவைப்படுது. இன்னும் 2 வருஷம் போனா நீயே புரிஞ்சுக்குவ.
0: ஐயையோ, அவ்வளவு வருஷம்லாம் என்னால் படிச்சுட்டு இருக்க முடியாதுப்பா. இந்த இயரோட ஏன் எஜுகேஷன் கோட்டா முடிஞ்சிச்சு.
4: என்ன சொல்ற மீனு?
0: என்ன அவ்வளோ ஆச்சரியமா பாக்குறீங்க?
4: இல்ல, உன்னை பார்த்து பேசி 1 வருஷமா வெறும் ஜிகிர்தண்டா சந்திப்பாவே போயிடுது. திடீர்னு நீ காலேஜுக்கும் வரலன்னா என் பாடு பெரிய கஷ்டமாயிடுமே. ஏதாவது வாய் திறந்து சொல்லிட.
0: உண்மையாவே என்னை புரிஞ்சிக்க முடியல உங்களால. என்னையே புரிஞ்சிக்கல. நீங்களாம் எப்படி சப்ஜெக்ட் புரிஞ்சு பரிட்சை எழுதி பாஸ் பண்ண போறீங்களோ? சரி ஓகே, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளாஸுக்கு போறேன். பாய்.
4: ஹே, சொல்லிட்டு போ.
0: நாளைக்கு சொல்றேன். பாய்.
4: நாளைக்கு லீவு.
0: அப்ப நாளைக்கு ஒரு நாள் சொல்றேன். பாய் பாய்.
4: சரியான கள்ளி. ஹே மீனா, என்ன இது? நான் பாக்குறது நிஜமா கனவா? லைப்ரரி பக்கமே வர மாட்டேன், திடீர்னு வந்திருக்க. ஹே, என்ன பார்க்கணும் தானே?
0: அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, தினமும் இங்க எப்படிதான் பொழுது போக்குறீங்கன்னு.
4: உளவு பார்க்க வந்தியா?
0: அப்படியும் இருக்கலாம்.
4: இல்ல, போய் சொல்ற. நாளைக்கு லீவு. நாளைக்கு மறுநாள் சொல்றேன்னு காலையில தானே சொன்னேன்.
0: ஆமா.
4: நாளைய மறுநாள் வர என்ன கஷ்டப்படுத்த வேணாம்னு இப்பவே சொல்லிடாம வந்திருக்க. இத பாரு மீனா, எங்க வீட்டுல கொஞ்ச நாளா எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க.
0: பார்க்கட்டும், அது அவங்க கடமை.
4: எங்க பாட்டி தொல்ல தாங்கல. நான் கண்ண மூடுறதுக்குள்ள மாதவ கல்யாணத்தை பார்க்கணும்னு தினமும் புலம்பி திக்கிறாங்க. நம்ம ஜோதி நகர்ல ஒரு பொண்ணு இருக்கு, பார்த்துட்டு வந்துடலாம்னு அம்மாவும் அப்பாவும் என்ன கூப்பிட்டுட்டே இருக்காங்க.
0: போய் பார்த்துட்டு வாங்களே.
4: விளையாடுறியா மீனா?
0: லைப்ரரி.
4: போய் பார்க்கத்தான் போறேன். பார்த்துட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டா அடுத்த பொண்ணு அவங்க தேடற வரைக்கும் நிம்மதியா இருப்பேன்.

0: நானும் தான்.
1: அப்படின்னா?
0: அப்படித்தான். ஒழுங்கா உட்காந்து படிச்சுட்டு வீட்டுக்கு போங்க, நான் கிளம்புறேன். பாய்.
1: மீனா, ஏன் இங்க வந்தா? என்ன சொல்ல வந்தா? புரிஞ்சிக்கவே முடியலையே.
0: அப்பா, அப்பா.
2: என்னம்மா?
0: என்னப்பா, ஒரு பதிலும் இல்ல. கதிரேச மாமா ஒண்ணுமே சொல்லலையா உங்ககிட்ட?
2: இல்லம்மா, தினமும் தான் வாக்கிங் போறப்ப பாக்குறேன், பையன் புடி குடுக்கலன்னு கதிரேச சொல்றாரு.
3: ஏய் மீனா, உனக்கு என்னடி அவசரம்? ஓஹோ, சீக்கிரமா என்ன விரட்டி விடணும் அதானே?
0: உன்னை வரட்டி விட்டுட்டா அப்பா எனக்கு சமைச்சு கூட்டுவார்ல, பின்னி பூ வச்சு அப்புறம் லஞ்ச் எடுத்து வச்சுலாம்.
2: இருமா இருமா, நீங்க சண்டை போட்டுக்காதீமா. போய் என் போன் எடுத்துட்டு வா, நானே கதிரேச கிட்ட பேசிடுறேன்.
0: இதோ வரேன்ப்பா. இந்தாங்கப்பா பேசுங்க.
2: கொண்டாமா.
4: ஹலோ ரங்கசாமி, இதான்ப்பா யோகங்கிறது. உனக்கு போன் போடலான்னு போனை எடுக்கிறேன், நீ பேசுற.
3: ரெடியாயிருமா.
2: கடைக்கு போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.
0: பா, நீங்க எங்கேயும் போவேணா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என் அக்காவை அலங்கரிச்சு அசத்திடுறேன் பாருங்க.

0: ரங்கசாமி ரங்கசாமி சொன்ன மாதிரியே மாப்பிள்ளை
1: வர்றாங்கப்பா. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கஜேஷா
2: வணக்கங்க. நம்ம கதிரேசா அண்ணன் தான் உங்க குடும்பத்தோட எல்லா விவரத்தையும் சொல்லியிருந்தாரு. இவன் தான் எங்க பையன் மாதவன். எம்ஏ கடைசி வருஷம் முடிய போகுது. அதை முடிச்சுட்டு தான் கல்யாணம்னு பிடிவாதமா இருந்தான். ஆனா என் மாமியார் எங்க வீட்டுக்காரரோட அம்மா 90 வயசாச்சு. அவங்க கண்ணை மூடுறதுக்குள்ள பேரனோட கல்யாணத்தை பாத்துடணும்னு அவங்க பிடிவாதத்துல தான் இந்த ஏற்பாடு.
3: ஆமாங்க ஆமாங்க. முதல்ல பொண்ணை பார்த்தலாம்னு நினைக்கிறோம். பொண்ணை பையனுக்கும் பையனை பொண்ணுக்கும் பிடிச்சிருந்தா அடுத்து பேச வேண்டியதே பேசலாமே. என்ன சொல்றீங்க?
1: தாராளமா, நீங்க சொல்றதுதான் சரி. கொஞ்சம் இருங்க வரேன். அம்மா, மீனா.
4: ஏ மீனா, அப்பா உன்னை கூப்பிடுறாரு பாரு.
5: ஐயோ, நான் போகல ப்ளீஸ். நீங்க யாராவது கொஞ்சம் போய் கேளுங்களேன்.
4: ஏன்?
5: கேள்விலாம் அப்புறம் கேட்கலாம். இங்க ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. போங்க அப்பா. சொல்லுங்கப்பா.
1: எங்கம்மா? ஏமா, வடிவ அழைச்சிட்டு வாங்கம்மா. சீக்கிரம் கிளம்பி கூப்பிட்டு வாங்க. போமா. நீ ஏமா நிக்கிற? சேர்த்து கூட போயம்மா.
6: போறப்பா போறப்பா.
2: அம்மா, கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க.
1: கேளுங்கம்மா.
2: உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க? கதிரேசன் ரெண்டு பொண்ணு தான்
1: சொன்னாரு. உங்க கேள்விக்கு எனக்கு அர்த்தம் புரியுது அம்மா. எனக்கு ரெண்டு பொண்ணுங்க தான். ஆமா, வடிவு பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு தெரிஞ்சு அக்கம் பக்கத்து வீட்டு பொண்ணுங்க எல்லாரும் வந்து உள்ளர் அதான் ஒரே சிரிப்பும் பேச்சுமா அமக்களப்படுது. அம்மா அம்மா, வடிவு கொஞ்சம் சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க.
5: ஏ மீனா, இங்க வா. காபி ட்ரேய உன் அக்கா கிட்ட கொடு. நீ உன் அக்கா பின்னால போ.
4: எது? நானா? ஏய், நீ தாண்டி கொடுக்கணும். போடி, பயப்படாம போ.
5: நீங்க யாராவது போங்கள ப்ளீஸ்.
4: ஏய், இவளுக்கு என்ன தாண்டி ஆச்சு? பே அரைஞ்ச மாதிரி முழிக்கிறா. ஏய் மீனா, மாப்பிள்ளைக்கு உன்னை பிடிச்சிருக்கு, பிடிச்சிட்டு போயிட போறேன்னு பயப்படுறியா?
5: பயப்படாத, நாங்கெல்லாம் இருக்கிறோம்ல. ஏய், அவ ரொம்ப கூச்சப்படுறாடி, விட்டுடுங்க அவளை.
4: மீனா, நீ ரொம்ப தாண்டி சீன் போடுற. சரி வாங்கடி, நாமலாம் வடிவு கூட போலாம். அப்பா
1: வாமா வாமா. வடிவே வடிவே வாமா வாமா. எல்லாருக்கும் காபி கொடுமா.
4: வடிவு,

0: ட்ரேயை என் கையில் கொடுத்துட்டு அப்பா பக்கமாக போய் நின்று எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு.
1: இப்போவே வா. ஒரு பிள்ளையை பெற்றுக்கிட்டு அப்புறம் போய் கொடு. சொல்லுடி, வணக்கத்தை போய் சொல்லு. போ. எல்லாருக்கும் வணக்கம்.
2: வணக்கம்மா. நல்ல லட்சணமாக இருக்க. என்ன படிச்சிருக்கம்மா?
1: பிஏ தமிழ்.
2: ஆ, பரவாயில்லையே. டேய், நிமிந்து பொண்ணை பாருடா.
3: மாப்பிள தம்பி என்ன பொண்ணு மாதிரி குடிஞ்சுக்கிட்டு இருக்கு.
4: சரி, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஜாதகத்தை பார்ப்போம். பொருத்தம் சரியா இருந்தா சீக்கிரம் தேதியை குறிச்சிடலாம். பொண்ணு வீட்டில இருந்து நாங்கள் எதையும் சீர்வரிசி என்கிற பேரில் எதிர்பார்க்கல. நாங்கள் எதிர்பார்க்கறது உங்கள் வீட்டு பொண்ணை மட்டும்தான். ஆனால் இப்போ நாங்கள் கிளம்புறோம். நல்ல செய்தியை கதிரேசன் மச்சாங்கிட்ட சொல்லி அனுப்புறோம்.
2: அப்போ நாங்கள் வரோம்.
4: வரங்க ஐயா.
2: வரோம். வரேம்மா.
5: இந்த மீனா எங்க போனா? ஒரு வாரம் ஆச்சு, பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டாளே. நான் பெண் பார்த்தது தெரிஞ்சு தப்ப முடிவெடுத்திருப்பாளோ இல்லையே. பெண் பார்க்க போற விஷயத்த அவகிட்ட அன்னைக்கே சொன்னனே. அவளை எங்க தேடுவேன்? யாருக்கிட்ட விசாரிப்பேன்? யோ, மண்டிய குழம்பிடம் போல இருக்கே. மீனா, எங்கடி இருக்க? ஹாய் மீனா.
1: ஹாய்.
5: என்னாச்சு மீனா, உன் குரல்ல உயிரே இல்ல. இந்த வழியில உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினைக்க வச்சுட்ட.
1: பார்க்கணும்னு தோணுச்சு.
5: ஏதாவது முக்கியமான செய்தியா? வழக்கமான பளிச்சு உலகத்துல இல்லையே. நீ சிரிக்கிறது கூட ஒரு செட்டப்பா இருக்கே மீனா.
1: நீங்க பொண்ணு பார்க்க போனீங்களே, என்னாச்சு? பிடிச்சிருக்கா?
5: நானும் அத உன்கிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். பேசிட்டே போலாமா?
1: வேணாம். தோ பக்கத்துல அந்த மரத்தோட நிழலுக்கு போலாம்.
5: நான் பார்த்த பொண்ணு ஏறக்குறைய ஒன்ன மாதிரியே இருந்தா. ஆனா நான் தான் ஒன்ன பார்த்துட்டேனே. அப்புறம் ஒன்ன மாதிரி ஒருத்தி எதுக்கு? ஏய் மீனா, ஏய் நீ கண்ணு கலங்குற. அப்படிலாம் உன்னை நான் விட்டுட்டு போயிட மாட்டேன். வேற ஒருத்தியை ஏத்துக்கவும் மாட்டேன்.
1: ஏத்துக்கோங்க. ஏத்துக்கணும்.
5: புரியல மீனா.
1: நீங்க பார்த்த பொண்ணே மேரேஜ் பண்ணிக்கோங்க. அவ வேற யாரும் இல்ல, என் அக்கா.
5: என்ன சொல்ற நீ? ஆனா உன்னை நான் அங்க பார்க்கவே இல்லையே.
1: பார்த்துடக் கூடாதுன்னு தான் உங்க கண்ணுல படாமலே இருந்தேன். பாருங்க மாதவன், அவ என் அக்கா மட்டும் இல்ல. 8 வயசுல என் அம்மா எங்களை விட்டுட்டு மேல போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் அம்மா மாதிரி பாத்துக்கிட்ட அவதான். அவ இல்லனா இன்னைக்கு நான் இந்த காலேஜ் வர வந்திருக்கவே முடியாது.
5: மீனா, இப்ப நீ என்ன சொல்ல வர?
1: இந்த காதல்ல தியாகம் பண்ணிடலாம். அது
5: விளையாடுறியா? அது என்னால முடியாது.
1: முடியும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த முடிவுக்கு நான் வந்துட்டேன். நான் என் உயிரை விட்டுடுவேன். அதுக்கப்புறம் எனக்காக, என் நினைவுக்காக என் அக்காவை நிச்சயமா நீங்க ஏத்துப்பீங்க. இது சுயநலம் தாங்க. என்னை மடிச்சிடுங்க மாது, பிளீஸ். என் அக்காவை ஏத்துக்கோங்க பிளீஸ்.
5: ஐயோ, ஏன் இப்படி தவிக்க விடுற? உன்னை பார்க்கலையேன்னு ஒரு வாரமா தவிச்சேன். இப்ப பார்க்காமலே இருந்திருக்கலாமோன்னு தோணுது.
1: எனக்கு வேற வழி தெரியல மாது, வேற வழி தெரியல.
5: முடியாது. நீ செத்துடுவனு மிரட்டனா பயந்துடுவனா? நானும் செத்துடுவேன்.
1: ஐயோ, அப்படி சொல்லாதீங்க மாதவ். என் முடிவை ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் உங்களை பார்த்துக்கிட்டாவது உயிரோட இருப்பேன். அந்த ஒரு சந்தோஷத்தையாவது எனக்கு கொடுங்க மாது, பிளீஸ். மறுபடியும் சொல்றேன், என்னை மறுச்சிடுங்க மாது. நான் கிளம்புறேன். நீங்க நல்லா இருக்கணும்.
5: மீனு, மீனு.
1: கொஞ்ச நாள உன்னை பார்க்கவே வித்தியாசமா

0: இருக்குடி, பயமா இருக்கு. மீனா உனக்கு என்னாச்சுடி, உடம்பு ஏதாவது சரியில்லையா, என்கிட்ட சொல்லு.
1: அதெல்லாம் ஒன்றும் இல்ல.
0: சொல்லுடி, வேற ஏதாவது பிரச்சனையா?
1: என்ன நீ என்னென்னமோ கேக்குற, அதெல்லாம் ஒன்றும் இல்ல.
0: உனக்கு உனக்கு ஒண்ணுன்னா என்னால் தாங்கிக்க முடியுமாடி, ஏதோ இருக்கு, சொல்ல மாட்டேங்கிற. சரி விடு மீனா.
1: ஐயோ அக்கா, ஏன்க்கா என்ன புரிஞ்சுக்க மாட்டற, எனக்கு ஒண்ணும் இல்லக்கா.
2: அம்மாடி சண்முக வடிவு, விடுமா, அவ சின்ன வயசுல இருந்தே உன் தோல் மேலையும் மடியிலையும் வளர்ந்தவ. நீ கல்யாணம் ஆகி போயிட்டா உன்னை பிரிஞ்சு எப்படி இருக்க போறோங்கிற கவலை இருக்கும் தானம்மா அவளுக்கு. விடுமா அவளை, அப்புறமா நான் சமாதானப்படுத்திக்கிறேன்.
1: அக்கா உள்ளவாக்கா, நான் சாப்பிட்டு காலேஜுக்கு போறேன்.
0: ஏய் இன்னைக்கு காலேஜ் லீவுன்னு சொன்னியடி.
1: ஆமா ஆமால, காலேஜ் லைப்ரரிக்கு போறேங்கா, பரீட்சைக்கு படிக்கணும், புக்ஸ் எடுக்க போறேன். அதான்
0: லைப்ரரிக்கா, சரி வா.
3: முன்ன மாதிரி பரீட்சை முடியட்டும் முரண்டு பிடிக்கிறானு தெரியலையே.
4: ஆமா ரங்கசாமி, நீ அதை பத்தி விசாரிக்கலாம் தானே?
2: தகவல் ஏதாவது வந்து தானே தெரிஞ்சுட்டு போகலாம்னு தான் நான் வந்தேன்.
4: ரங்கசாமி எனக்கு இன்னைக்கு அந்த பக்கமா ஒரு வேலை இருக்கு, அப்படியே போய் விசாரிச்சு சொல்றேன்.
2: சரிப்பா நான் கிளம்புறேன்.
4: அடட இருப்பா, உட்காரு. வீடு வரைக்கும் வந்துட்டு ஒரு காபி கூட சாப்பிடலன்னா எப்படிப்பா? அம்மா கற்பம்,
2: வேண்டாம்ப்பா, இப்போதான் காபி சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வெளியில் வந்தேன். நான் வரட்டுமா?
4: சரி சரி சரி ரங்கசாமி, போயிட்டு வாப்பா, பார்த்து போயிட்டு வா.
2: கொஞ்சம் தகவல் மட்டும் கொஞ்சம் கேட்டு சொல்ல.
4: கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன்.
2: சரி நல்லது,
4: சரிப்பா.
0: ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. அப்பா தூங்குறாரா? அப்பா
2: என்னம்மா?
0: உங்களுக்கு ஃபோனுப்பா, கதிரேசன் மாமா தான் பேசுறாரு.
2: கதிரேசனா? கொண்டா கொண்டா கொண்டா கொண்டா கொண்டா கொண்டா. ஹலோ ஹலோ, வணக்கம்
4: கதிரேசன்.
2: மாப்பிள்ளை
4: குளிர்ச்சியா இருக்கு, எல்லாருக்கும் சம்மதம், சந்தோஷம். இந்த மாசத்திலேயே ஒரு தேதியை பார்த்து மூர்த்தத்தையும் வச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க.
2: அப்படியா?
4: அப்படித்தான்பா. அவங்க இவ்வளவு அவசரப்படுறதுக்கு காரணம் இருக்கு.
2: என்னவா?
4: இன்னைக்கு மாப்பிள்ளை காலேஜ் லைப்ரரிக்கு வழக்கம் போல போனாராம். மதியம் லேட்டா தான் வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. வந்தது வராதுமா அம்மாவை பார்த்து உடனே கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னாராம். அதான் பையன் மனசை மாறுறதுக்குள்ளார சட்டு புட்டுன்னு முடிச்சுன்னு வீட்டில் நினைக்கிறாங்க.
2: ரொம்ப நன்றிப்பா கதிரேசன்.
4: மாப்பிள்ள லைப்ரரிக்கு போயிருந்தப்போ எந்த தெய்வம் தோன்றி அவரை சம்மதிக்க வச்சுதோ அந்த தெய்வத்துக்கு தான் நாம ரெண்டு பேரும் நன்றி சொல்லணும். ரங்கசாமி, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். ரங்கசாமி
2: சொல்லு,
4: ரொம்ப சீக்கிரம் நீ நினைக்கிற மாதிரி உன் பொண்ணு கல்யாணத்தோட கெட்டி மேளம் கொட்டும்.

0: அப்பா.
1: என்னம்மா?
0: அப்பா
1: சொல்லுமா.
0: அடிக்கடி நீங்க எங்களை பார்க்க வரணும்ப்பா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க.
1: நல்லா இருமா மாப்பிள, நல்லா இருங்க மாப்பிள. மாப்பிள, என் பொண்ணு சண்முக வடிவு செல்லமா வளர்ந்தவ, இனிமேலாவது அவ உங்க அன்புல சிரமமெல்லாம் நல்லா இருக்கணும், நல்லா இருப்பான்னு நம்புறேன் மாப்பிள.
2: சரிங்க மாமா, நான் பாத்துக்கிறேன்.
0: ஏய் மீனா, இங்க வா. ஏங்க, இவதான் என் தங்கச்சி மீனா, உங்க காலேஜ்ல தான் படிக்கிறா.
2: தெரியும்
0: தெரியுமா?

0: அங்க கல்யாண மண்டபத்துல நீங்க பேசினதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன்.
1: ஓ, மீனா என்ன பிரிஞ்சு இருந்ததே இல்லைங்க. இனிமே ரொம்ப கஷ்டப்படுவா. எனக்கு ஒண்ணுன்னா அவளால தாங்கிக்கவே முடியாது. எனக்காக அவ
0: உயிரியே கொடுப்பா.
1: ஆ, என்ன அதுக்குள்ள அவளை பத்தி ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. மீனா சொல்லுக்கா, உண்மையிலே உன்னை பார்க்க ரொம்ப தெம்பா இருக்குடி. நான் புகுந்த வீட்டுக்கு கிளம்பும் போது எங்க நீ அழுது அமக்கலம் பண்ணிடுவேன்னு பார்த்தேன். அப்படிலாம் இல்லை, சமத்தா இருக்க.
2: நீ சந்தோஷமா போயிட்டு வாக்கா. நான் அப்பா கூட அடிக்கடி உன்னை வந்து பாக்குறேன். நீ சந்தோஷமா இருக்கிறது தான் என் சந்தோஷமும்.
1: சரி, வரேன்ப்பா. வரேன் மீனா.
2: வாக்கா.
3: என்னப்பா,
4: நாம இப்படி வாக்கிங் போக ஆரம்பிச்சு 5 வருஷம் இருக்கும்ல?
3: ஆமா.
4: பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி போன வாரம் தான் அனுப்பி வச்ச மாதிரி இருக்கு. ஆனா வருஷம் ஓடிடுது. என் குழந்தை தனக்கு ஒரு குழந்தைய பெற்றெடுக்க போறாங்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான சமாச்சாரம் தெரியுமா?
3: அட, அப்படியா ரங்கசாமி?
4: ஆமா, பிரசவத்துக்காக நேற்று ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. நானும் சின்னவ மீனாவை அழைச்சிக்கிட்டு போய் பார்த்துட்டு வந்தேன். நாளைக்கு காலையில் அதிகாலையில் சுகமாயிடும்னு சொன்னாங்க. இன்னும் தகவல் வரல கதிரேசன்.
3: ஏன்பா ரங்கசாமி, நீ எதிர்பார்த்த தகவல் வந்துடுச்சுப்பா.
4: எங்க?
3: அதோ எதிரில் பாரு.
4: ஆமா, என் பொண்ணு மீனா தான் வர்றா. இப்படிலாம் தேடிக்கிட்டு வரமாட்டாளே. என்ன மூச்சு வாங்க மாதிரி வர?
1: ஏன்பா, வெயில போனா போன் எடுத்துட்டு போக மாட்டீங்களா அக்கா? சீரியஸா இருக்கு, ரத்தம் போயிட்டே இருக்கு.
4: என்னமா சொல்ற?
1: நிக்கலையாப்பா. அக்கா நம்மள உடனே பார்க்கணும். அழுது சத்தம் போட்டு இருக்கா. 10 தடவைக்கு மேல போன் போட்டாப்பா.
3: பதறாத, ஒண்ணும் ஆகாது. அந்த தெரு முக்குக்கு போனா ஆட்டோ கிடைக்கும். வாங்க வாங்க. அம்மா மீனா, வாமா வாமா, போகும். வாங்க, ஒண்ணும் ஆகாது, பதறாதப்பா.
5: ஐயோ, ஜன்மவடிவு, எங்களை ஏண்டி இப்படி மோசம் பண்ணிட்டு போயிட்ட? உங்க அப்பாவும் தங்கச்சி வந்தா நாங்க என்னடி சொல்ல போறோம்? அவங்க முகத்தை எப்படி பாப்போம்? அம்மா அம்மா, மீனாவும் மாமாவும் வராங்க. ஐயோ, வாடி மீனா, எல்லாரையும் தவிக்க விட்டுட்டு போயிட்டாடி. வடிவு போயிட்டாடி. இனிமே நாங்க என்னடி பண்ண போறோம்?
1: ஐயோ அக்கா, அக்கா, அக்கா, அக்கா.
5: டே மாதவா, ஐயோ யாராவது அவ கூட போங்கடா. எங்க அது விழுந்துட போறாடா? போங்க நர்சம்மா, போங்க. நீங்களாவது போய் அவளை நிப்பாட்டுங்க, நிப்பாட்டுங்க.
1: அக்கா எங்க, எங்க இருக்கா அக்கா? அக்கா சொல்றது கேளுமா, அக்கா இங்க இல்ல. வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற ஏற்பாட்டுக்காக வேற அறைக்கு கொண்டு போயிருக்காங்கம்மா. அங்க போமா?
5: இல்ல, நான் அக்கா இப்பவே பாக்கணும். அக்கா,
1: அக்காவை விட முக்கியமா முதல்ல நீ பாக்க வேண்டியது ஒண்ணு இருக்குமா. என் தங்கச்சி மீனா கையில கொடுங்க. அவதான் முதல்ல பாக்கணும், வளர்க்கணும்னு அக்கா கடைசியா கண்கலங்கி என்கிட்ட ஒப்பிடிச்சது எது தெரியுமா? வா உள்ள. இந்த வங்கிக்க பெண் குழந்தை.
5: அக்கா, எப்படிக்கா இந்த குழந்தைய விட்டுட்டு போன? எப்படிக்கா என்ன மறந்த? மாதவன் மாமாவை எப்படிக்கா மறந்த? கடைசியா உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலக்கா. அக்கா,
1: நீ பேச வேண்டியதுன்னா இந்த குழந்தைகிட்ட பேசுமா? உன் அக்கா உனக்கு கொடுத்துட்டு போன செல்வம் ஆயிடு.

0: முடியாதம்மா, இந்த குழந்தைய வாங்கிக்க.
1: மீனா, குழந்தைய வாங்கிக்க. மீனா சிஸ்டர், இந்த குழந்தைய மீனா கிட்ட கொடுங்க.
0: இந்தாமா, குழந்தைய வாங்கிக்க.
2: அக்கா, அக்கா, அக்கா, அக்கா, அக்கா.

நாடக மலரில் நேர்கள் இதுவரை கேட்டது தலைவாரி பூச்சூடி உன்னை நாடகம். எழுத்தாக்கம் கல்லை மலரடிகான் என்கிற சு கந்தசாமி அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் மீனாவின் அப்பா ரங்கசாமியாக எஸ் ஜெகசண்முகம், ரங்கசாமியின் நண்பர் கதிரேசனாக துரை ராமலிங்கம், கல்லூரி மாணவி மீனாவாக ஆர் அருணா, மீனாவின் அக்கா சண்முக வடிவாக எம் டாவின்சி ரகமாளிகா, கல்லூரி மாணவர் மாதவனாக யூக்கு முரகுரு, மாதவனின் அம்மா கல்பனாவாக கே விஜயலட்சுமி, மாதவனின் அப்பா சுந்தரமாக எம் கரிகாலன் ஆகியோர் நடித்துள்ளனர். அமைப்பில் உதவி தி பத்மபிரியா. அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் எஸ் சம்பந்த பொதுவார் அவர்கள் பாடியுள்ள தேவார பாடல்கள் இடம்பெறுகிறது. தொடக்கமாக வீடலாள வாயிலா என தொடங்கும் திருஞான சம்பந்தர் தேவாரம்.

பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் இதுவரை தஞ்சாவூர் சம்பந்த ஊதுவார் அவர்கள் பாடிய தேவார பாடல்கள் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேக்காவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி மொராக்கோவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு விநாயகத்தை 8482 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திரு அசோக் ஆனந்த் 13358 வாக்குகளையும் திரு விநாயகம் 4876 வாக்குகளையும் பெற்றனர். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த இரண்டு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் 7வது சுற்று முடிவில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் தமக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 8792 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். தாராபுரம் தொகுதியில் 12வது சுற்று முடிவில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா தமக்கு அடுத்தபடியாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி பானுமதியை விட 6420 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். அசாம் மாநிலம் நகோன் மக்களவை தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவசிஷ் சர்மா தமக்கு அடுத்தபடியாக வந்த திரு முகமது ஃபக்ருதீன் அஜ்மலை விட கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் தருவாயில் உள்ளார். மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் 7வது சுற்றில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் 59540 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். ரெஜிநகர் தொகுதியில் 5வது சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவ் சர்க்கார் 34501 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். பிரதேச ராணுவப் படையின் நிறுவன நாளையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படையினர் மற்றும் குடும்பத்தினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் அனைத்து தரப்பு மக்களும் நாட்டிற்கு ராணுவ சேவையை உறுதிப்பாட்டுடன் அளிப்பதற்கு பிரதேச ராணுவம் வாய்ப்பளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப் பகுதிகள் பாதுகாப்பு, பேரிடர் நிவாரணப் பணிகள் உள்ளிட்டவற்றில் இப்படையினரின் பங்கு மகத்தானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வோடு நாட்டு மக்களுக்கு தன்னலமற்ற சேவையை அளிக்கும் வீரர்கள்

0: பிரதேச ராணுவத்தினர் செயல்படுவதாகவும் அவர்களின் சேவைக்கு தாம் தலைவணங்குவதாகவும் கூறியுள்ளார். மதிப்புமிக்க பிரதேச ராணுவ படையினரின் பங்களிப்பு வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்கிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை சிங்கப்பூர் சென்றடைந்தார். சாங்கி சர்வதேச விமான நிலையத்தில் அங்குள்ள இந்திய தூதர் திரு ஷில்பா காம்புலே அவரை வரவேற்றார். இந்த பயணத்தின்போது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகநாதன், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, மின்னணு, டிஜிட்டல் நிதி, செமிகண்டக்டர், தயாரிப்பு தொழில் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் சிங்கப்பூருடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு கட்ட பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களையும் சந்தித்து அவர் பேச்சு நடத்துகிறார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அந்நிய நேரடி முதலீட்டில் சிங்கப்பூர் முக்கிய பங்காற்றுகிறது. கடந்த 26 ஆண்டுகளில் 194.68 மில்லியன் டாலர் அளவுக்கு அந்நாட்டிலிருந்து நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அஞ்சல் சேவை மக்கள் சேவை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி அஞ்சல் துறை பணியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், தற்போதைய டிஜிட்டல் தகவல் தொடர்பு காலகட்டத்தில் இந்திய அஞ்சல் துறையும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பின்பற்றி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற பாடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்திய அஞ்சல் துறை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து லாப நோக்கின்றி பணியாற்றும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. திரிபுரா மாநிலத்தில் உள்ள முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் மற்றும் துடிப்பான கிராமங்கள்.
2: நிதி ஆயோக்கின் முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டத்தின் கீழ் திரிபுரா மாநிலத்தின் தொலைதூர மாவட்டமான தலாய் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி திட்டங்களால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. தாய்சேய் நலன், ஆரம்ப கல்வி, நுண்ணீர் பாசன திட்டங்கள், கிராமப்புற சாலை கட்டமைப்பு போன்றவற்றில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டன. சமூக பொருளாதார ரீதியாக இம்மாவட்டத்தை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த திட்டம் பெரிதும் உதவியுள்ளது. தேசிய அளவில் விரைந்து வளர்ச்சி பெறும் மாவட்டங்கள் பட்டியலில் திரிபுரா மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களும் இணைந்துள்ளன. இம்மாநிலத்தில் பங்களாதேஷை ஒட்டி அமைந்துள்ள ஊரகப் பகுதிகள் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் சமூக பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றங்களை பெற்றுள்ளன. இந்த கிராமங்கள் சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு இந்த திட்டம் பேருதவியாக அமைந்துள்ளது. இந்த கிராமங்களில் இணையதள கட்டமைப்பு, தரமான சாலைகள், அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, சூரிய மின்சக்தி போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கிராமப்புற உள்கட்டமைப்பு நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூர் கைத்தறி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுற்றுலா, கைவினைப் பொருட்கள் உற்பத்தி போன்றவற்றின் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது என்பதை உறுதியாக கூறலாம்.
0: நடைபாதை வியாபாரிகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் ஏராளமான வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற சிறப்பு முகாம்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. சாலையோரம் வியாபாரம் செய்யும் காய்கறி, பழம், பூ, உணவு மற்றும் சிறு தொழில் வியாபாரிகள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக ₹15,000, இரண்டாம் தவணையாக ₹25,000, மூன்றாம் தவணையாக ₹50,000 வரை கடன்

0: உதவி வழங்கப்படுகிறது. மேலும் வியாபாரிகளுக்கான கிரெடிட் கார்டுக்கும் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம். முறையாக கடனை திருப்பிச் செலுத்தும் வியாபாரிகளுக்கு 7% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும் சாலையோர வியாபாரிகள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, பேன் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை, யூபிஐ ஐடி அல்லது QR கோடு ஆகியவற்றுடன் வர வேண்டும். தேவையான ஆவணங்களுடன் முகாமிற்கு வந்து கடனுதவி மற்றும் கிரெடிட் கார்டு வசதியை பெற்று பயன்பெறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் பயன்பெற்று சிறு தொழிலை மேலும் வளர்த்துக் கொள்ளுமாறு நாமக்கல் மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
1: அமெரிக்க தொழில்துறை முன்னோடிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விருது வழங்கி கௌரவித்துள்ளார். புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டதற்காக வழங்கப்படும் இந்த விருதை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் திரு எலான் மஸ்க், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சத்ய நாதல்லா உள்ளிட்ட 6 பேர் பெற்றுக் கொண்டனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொரோக்கோவின் எல்ஜாரி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஹினா ஜப்பானின் யூகி நெய்டோ இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன் வரை 46.4 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேகாவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொராக்காவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:52.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: இகோர் எப்போதுமே சிரித்து சிரித்து கேலி பேசுவான். தைரியமற்றவர்களை ஊக்குவிப்பதற்காக தனது சொந்த கஷ்டங்களையெல்லாம் வெளியே கட்டாயம் பொறுத்து மறைத்து கொள்வான். எப்போதுமே நல்லவனாகவும் அன்போடும் சாதுரியத்தோடும் நடந்து கொள்வான். அங்கே தேசாந்திர பிரதேசமான சைபீரியாவிலே சோம்பேறித்தனம் மக்களை லகுவில் ஆட்கொண்டு குட்டி சுவராக்கும். அவர்களை கீழ்த்தரமான உணர்ச்சிகளுக்கு கொண்டு செலுத்தும். இந்த மாதிரியான நிலைமையை அவன் எவ்வளவு சாமர்த்தியமாக எதிர்போராடினான் தெரியுமா? அவன் எவ்வளவு அற்புதமான தோழன் என்பது மட்டும் உங்களுக்கு தெரிந்தால் அவனது சொந்த வாழ்க்கை படும் மோசமான துக்க வாழ்க்கைதான் என்றாலும் யாருமே அந்த வாழ்வை பற்றி அவன் கூறி கேட்டது கிடையாது, கேட்டதே கிடையாது. நான் அவனுக்கு மிகவும் நெருங்கிய சிநேகிதி. அவனது அன்புக்கு நான் பெரிதும் கடமைப்பட்டவள். அவன் தனது அறிவு செல்வத்தால் எனக்கு என்னென்ன வழங்க முடியுமோ அத்தனையையும் வரையாது வாரி வழங்கினான். என்றாலும் அவன் களைப்புற்று தன்னந்தனியனாக இருக்கும்போது கூட அவன் மீது பாச உணர்ச்சி காட்ட வேண்டுமென்றோ அல்லது தான் செய்யும் உதவிக்கு பிரதியாக அவனை நான் கவனிக்க வேண்டுமென்றோ அவன் கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட கேட்டதும் கிடையாது, எதிர்பார்த்ததும் கிடையாது. அவள் இகோரிடம் போய் அவனது கரத்தை முத்தமிடுவதற்காக குனிந்தாள். தோழா, என் அன்பான இனிய தோழனே, உனக்கு நன்றி. என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று வருத்தத்துடன் மெதுவாக சொன்னாள். நீ பிரிந்து போகிறாய். எப்பொழுதும் நீ உழைத்த மாதிரியே ஓய்ச்சல் ஒழிவின்றி நமது கொள்கையிலே சலன புத்தியின்றி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நானும் உன்னை போல் உழைத்து கொண்டிருப்பேன். போய் வா தோழனே. அவளது உடம்பு பொறுமலினால் குலுங்கியது. தன் தலையை இகோரின் பாதங்களுக்கு அருகே வைத்து கொண்டாள். தாய் இடைவிடாது மௌனமாக அழுது கொண்டிருந்தாள். என்ன காரணத்தினாலோ அவள் கண்ணீரை அடக்க முயன்றாள்.

லுத்மிலாவை தேற்ற பலமாக தேற்ற விரும்பினாள். ஹிகோரை பற்றி துயரமும் பாசமும் கலந்த அருமையான வார்த்தைகளை சொல்ல எண்ணினாள். கண்ணீரின் வழியாக அவனது அமிழ்ந்து போன முகத்தை, அவனது கண்களை, முழுதும் மூடாது அரைக்கண் போட்டு தூங்குவது போல் தோன்றிய அவன் கண்களை, இளம் புன்னகை பதிந்து நின்ற அவனது கரிய உதடுகளை எல்லாம் பார்த்தாள். எல்லாமே அமைதியாகவும் வேதனை தரும் ஒளி நிரம்பியதாகவும் இருந்தது. இவான் தனிலவிச் வழக்கம் போலவே விடுவிடென்று உள்ளே வந்தான். திடீரென்று அந்த அறையில் மத்தியில் நின்றுவிட்டான். தனது கைகளை விருட்டென்று பைகளுக்குள் சொருகிக் கொண்டு நடுநடுங்கும் உரத்த குரலில் கேட்டான், இது எப்பொழுது நிகழ்ந்தது? யாரும் பதில் சொல்லவில்லை. அவன் தன் நெற்றியை துடைத்து கொண்டான். லேசாக தள்ளாடியவாறு இகோரின் பக்கம் நடந்து சென்றான். அவனிடம் கரம் குலுக்கிவிட்டு ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று கொண்டான். எதிர்பாராதது எதுவும் நடக்கவில்லை. இவனது இருதயம் இருந்த நிலைமைக்கு இந்த மரணம் 6 மாதங்களுக்கு முன்பே நேர்ந்திருக்க வேண்டியது. குறைந்தபட்சம் இடத்திற்கு பொருந்தாத ஓங்கிய உரத்த அவனது குரல் திடுமென்று நின்றது. அவன் சுவரோடு சாய்ந்து கொண்டு தன் தாடியை விறுவிறென்று திருகி திருகி திரித்தான். அடிக்கடி கண் சிமிட்டியபடி படுக்கை அருகே சூழ்ந்து நின்றவர்களையே பார்த்தான். இவனும் போய்விட்டான் என்று அமைதியாக கூறினான். லுத்மிலா எழுந்து ஜன்னல் அருகே சென்று அதை திறந்தாள். அவர்கள் எல்லோருமே சிறிது நேரத்தில் அந்த ஜன்னல் பக்கம் வந்து ஒருவருக்கொருவர் நெருங்கி நின்று இளையுதிர் கால இரவின் முகத்தை வெறித்து நோக்கினார்கள். மர உச்சிகளுக்கு மேலாக விண்மீன்கள் மினுமினுத்தன. நட்சத்திர கூட்டம் வானமண்டலத்தின் ஆதி அந்தமற்ற விசால பரப்பையும் விரிவையும் அழுத்தமாக எடுத்து காட்டியது. லுத்மிலா தாயின் கரத்தை பற்றி எடுத்தாள். வாய் பேசாமல் அவள் தோள் மீது சாய்ந்தாள். டாக்டர் தலையை குனிந்து தனது மூக்கு கண்ணாடியை துடைத்தவாறே நின்றார். ஜன்னலுக்கு வெளியே பறந்து கிடக்கும் அமைதியின் வழியாக நகரின் ஓய்ந்து கலைத்து போன இரவின் ஓசைகள் கேட்டன. குளிர் அவர்களது முகத்தை தொட்டு தடவி தலைமயிரை குத்திட்டு சிலிர்க்க செய்தது. லுத்மிலா தனது கண்ணத்தில் ஒரு துளி கண்ணீர் வழிந்தோட உடலெல்லாம் நடுங்கினாள். வெளியே வராந்தாவிலிருந்து உருவமற்ற பயபீதி சத்தங்களும் அவசர அவசரமாக செல்லும் காலடி ஓசையும் முக்கலும் முனகலும் ஒலித்தன. எனினும் அவர்கள் மூவரும் வாய்ப்பேசாது சலனமற்று அந்த ஜன்னல் அருகிலேயே நின்று இருளை வெறித்து நோக்கியவாறு இருந்தார்கள். தான் அங்கிருக்க தேவையில்லை என்று உணர்ந்த தாய் அவளது பிடியிலிருந்து விடுபட்டு விலகி வாசலுக்கு வந்தாள். அங்கு நின்றவாறே அவள் இகோருக்கு வணக்கம் செலுத்தினாள். நீங்கள் போகிறீர்களா என்று எங்குமே பார்க்காமல் அவளை அமைதியாக கேட்டார் டாக்டர். ஆமாம். தெருவுக்கு வந்தவுடன் அவள் லுத்மிலாவை பற்றியும் அவளது அடங்கி போன அழுகையை பற்றியும் எண்ணி பார்த்தாள். அவளுக்கு எப்படி அழுவது என்று கூட தெரியவில்லை. சாவதற்கு முன்னால் இகோர் பேசிய வார்த்தைகள் நினைவுக்கு வரவும் ஓர் ஆழ்ந்த பெருமூச்சு அவள் வாயை பிளந்து கொண்டு வெளியேறியது. திருவழியாக மெதுவாக நடந்து வரும்போதே அவள் அவனது துடியான கண்களையும் அவனது கம்பீரத்தையும் வாழ்க்கையை பற்றி அவன் சொன்ன கதைகளையும் நினைவு கூர்ந்தாள். நல்லவனுக்கு வாழ்வதுதான் சிரமமாயிருக்கிறது, சாவதோ லகுவாயிருக்கிறது. நான் எப்படி சாகப் போகிறேனோ என்று அவள் நினைத்தாள். அவளது மனக்கண் முன்னால் அந்த வெள்ளை சுவர் சூழ்ந்த வெளிச்சம் நிறைந்த ஆஸ்பத்திரி அறையில் டாக்டரும் லுத்மிலாவும் ஜன்னல் முன்னால் நின்ற காட்சியும் அவர்களது முதுகு புறத்தில் இகோரின் இறந்து போன கண்கள் வெறித்து நோக்குவது போன்ற காட்சியும் தெரிந்தன. திடீரென அவளுக்கு மனித குலத்தின் மீது ஓர் ஆழ்ந்த அனுதாப உணர்ச்சி ஏற்பட்டு மேலோங்கியது. வேதனை நிறைந்த பெருமூச்சோடு அவள் நடையை எட்டி போட்டாள். ஏதோ ஒரு மங்கிய உணர்ச்சி அவளை முன்னோக்கி தள்ளிச் சென்றது. நான் சீக்கிரம் போக வேண்டும் என்று துக்கத்துடன் நினைத்து கொண்டாள். எனினும் ஒரு துணிவாற்றல் பொருந்திய சக்தி அவளது மனத்துக்குள் இருந்து அவளை முன்னால் உந்தி தள்ளியது. மறுநாள் முழுவதும் சவ அடக்கத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதிலேயே தாய் நாளை போக்கினாள். மாலையில் நிக்கலாயும் சோஃபியாவும் அவளும் தேநீர் அருந்து கொண்டிருந்த சமயத்தில் சாஷா கலகலத்து கொண்டே விசித்திரமான உத்வேகத்தோடு வந்து சேர்ந்தாள்.

0: அவளது கன்னங்கள் சிவந்து போயிருந்தன. கண்களில் உவகை ஒளி வீசியது. அவள் மனத்தில் ஏதோ ஒரு ஆனந்தமயமான நம்பிக்கை நிறைந்து ததும்புவதாக தாய்க்கு தோன்றியது. இகோரின் வாழ்க்கையை நினைத்து துக்கப்பட்டு கொண்டிருக்கும் அவர்களது சோக நிலைக்கு எதிர்மறை பாவம் போல அவளது நடவடிக்கை இருந்தது. அபஸ்வரம் போன்ற அவளது குதூகல பாவம் அவர்கள் மனத்தை பேதலிக்க செய்தது. இருளிலே வெடித்தோங்கும் மாபெரும் தீபாக்கினையை போல் அவளது மனத்தையும் கண்ணையும் மழுங்கி குருடாக்கியது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரும் ஒரு மணி.
1: நேர்களுக்கு வணக்கம். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். இன்னைக்கு என்னோட கூட புதுவையின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பெண்கள் மத்தியில பெரிய அளவுல சேவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மகளிர் என்னோட கூட இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தரையா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐ வில் ஸ்டார்ட் வித் தி சீனியர் மோஸ்ட் மேடம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன். வயதுல நினைச்சிடாதீங்க, அவங்க செஞ்சிருக்கிற சேவையில அதிகப்படியான ஆண்டுகள் சேவை பணியில இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நான் சொல்றேன். திருமதி பங்காரம்மாள் கருணாகரன், வணக்கம் மேடம். அவங்க வந்து இந்த இன்னர் வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோல்ட் அதனுடைய தலைவரா இருக்கிறாங்க. அவங்க நைட்டிங்கேல் அவார்ட் வின்னர், இன்னும் பல விருதுகள் வாங்கி இருக்கிறாங்க. எனக்கு அவங்க கிட்ட பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய விஷயம் அப்படி என்னன்னா, சுயேட்சை வேட்பாளரா இரண்டு முதல்வர்களை எதிர்த்து போட்டிட்டு இருக்காங்க எலெக்ஷன்ல, தட்டஞ்சாவடி தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மேடம், பிக் சல்யூட். ஜெயிக்கிறோம் தோக்குறதை தாண்டி ஒரு விஷயத்துல நாம இறங்கிறது, அதுல நிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப தைரியமா நின்னு இருக்கிறீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். அடுத்து என்னோட கூட இன்னொரு சீனியர் பர்சன், சிறந்த ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க, மேடம் ஏ ஸ்வர்ணலதா. இவங்க வந்து புதுவை மகளிர் பேரவையினுடைய செயலாளராக இருக்கிறாங்க, பல ஆண்டுகள் சமூக பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேடம் வணக்கம்.
2: வணக்கம்,
1: வெல்கம் டு தி ஷோ.
2: தேங்க்யூ.
1: நீங்கள் பேசுகிறத கேட்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு தைரியமான ஒரு நபர் அப்படின்றது உங்களோட நான் உரையாடின கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிட்டேன் நான். ஒரு பிக் சல்யூட் டு யூ. அடுத்து மேடம் திருமதி திலகவதி சுபாஷ், இவங்க வந்து ரெயின்போ நகர் விமென்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனோட துணைத் தலைவராக இருக்காங்க. இந்த மகளிர் செயல்பாட்டாளர் குழுவிலையும் அங்கத்தினரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிக் சல்யூட். அவங்களும் நிறைய பணிகள் செஞ்சிருக்கிறாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வழக்குறிஞர் திருமதி ரீனா ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. சிகரம் தொட்ட பெண், பெண் ஒரு தீ, சிறந்த ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களும் இந்த மகளிர் செயல்பாட்டாளர் குழு புதுவையை சேர்ந்த அதுல மெம்பரா இருக்கிறாங்க. மேடம் வெல்கம், அ பிக் சல்யூட் டு யூ.
3: வணக்கம் மேடம்.
1: ரொம்ப சாஃப்டா நீங்க பேசுற மாதிரி எனக்கு கேக்குது. நிச்சயமா நீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியுது. நேர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ட்ரீட் இருக்குது. இன்றிலிருந்து 30ஆம் தேதி வரை 9, 16, 23, 30 இந்த சிறந்த பெண்மணிகளோட நான் உரையாட போறேன். பல்வேறு தலைப்புகள்ல நாங்க பேச போறோம். ஜாலியா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது இவங்களோட பேசுறதுக்கு. ஏன்னா விமன் ஆல்வேஸ் வில் ராக் அப்படின்னு நம்புறவன் நானு. அதனால ராக்கிங் women என்னோட கூட இருக்கிறாங்க. வெல்கம், பிக் வெல்கம், வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ.
2: தேங்க்யூ.
4: தேங்க்யூ.
1: சார், நான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது மேடம் மிஸ்ஸஸ் பங்காரம்மாள் அவங்க கிட்ட இருந்து தான். மேடம், நீங்க பல ஆண்டுகளா

0: சேவை செஞ்சிட்ருக்கீங்க பெண்கள் மத்தியில். குறிப்பாக இந்த வாரம் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து பெண்களுக்கு, பெண்கள் மத்தியில் சேவை செய்கிறீங்க, பெண்கள் குழு ஒன்று வச்சுருக்கீங்க, உங்களுடைய இந்த மகளிர் செயல்பாட்டாளர் குழு, அப்புறம் நீங்கள் செயல்பட்டுருக்கக்கூடிய இந்த இன்னர் வீல் கிளப், இது எல்லாத்துலேயுமே மகளிருக்கான சேவைகள் என்னென்ன நடைபெற்றுருக்கு, நீங்கள் எந்த மாதிரியான ஈடுபாடு அதில் இருக்கு உங்களுக்கு?
1: அனைவருக்கும் வணக்கம். நான் பங்காரம்மாள் கருணாகரன். நான் வந்து 40 இயர்ஸ் நான் சீனியர் நர்சிங் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு வாங்கியிருக்கேன், நேஷ்னல் அவார்டு. நான் வந்து இந்த சமூக சேவையில் இறங்கி இத்தனை வருஷமாக இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறது என்னுடைய நர்சிங் ஃபீல்டுலேயும் சரி, அதை அடுத்து என்னுடைய கணவர் ரோட்டரியில் இருந்ததால் என்னை இன்னர்வியலில் சேர்த்து விட்டாங்க. அதிலிருந்து நான் தொடர்ந்து இன்னர்வியல் சர்வீஸ் வந்து நிறைய செஞ்சிட்ருக்கிறேன். ஆல்ரெடி இன்னர்வியல் காஸ்மாஸில் 2 இயர்ஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து அப்புறம் நான் ஒரு தனி கிளப்பு இன்னர்வியல் பாண்டிச்சேரி கோல்டுன்னு ஓப்பன் பண்ணி இப்போ 7 இயர்ஸாக இட் இஸ் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. அந்த கிளப்பில் நாங்கள் வந்து பெண்கள் மத்தியில் என்னென்ன செய்கிறோம்னா, முக்கியமாக நலிந்த பெண்களுக்கு எஜுகேஷன் லெவல் தான் மெயின். ஏன்னா கல்வி நல்லா இருந்தால் பெண்கள் எல்லாருமே முன்னுக்கு வருவாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. கல்வி தான் அடிப்படை அப்படின்றதான் என்னுடைய கருத்து. பெண்ணுக்கு ஒரு நல்ல கல்வியும் இண்டிபெண்டன்ஸி தன்னம்பிக்கையோடு அவங்கள வளர்க்கணுன்னா அவங்களுக்கு தேவை கல்வி. அதனால் நாங்கள் வந்து மெயினாக வந்து என்னுடைய கிளப்பில் எஜுகேஷனுக்கு மெயின் ஹெல்ப் பண்ணுறோம். எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் போயிட்டு காலேஜஸில் போயிட்டு கவுன்சிலிங், லேடிஸ் வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். நிறைய யாரெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம், அவங்க நம்மளை நாடி வந்தாலும் எங்களுக்கு யார் மூலமாவது வந்தாலும் நாங்கள் உடனடியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நிறைய, அதாவது மெயின் வந்து ட்ரீ பிளான்டேஷன், அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் எல்லாமே நாங்கள் வந்து கவனிக்கிறோம். எல்லா சங்கத்தோடையும் நாங்கள் இணைந்து இருக்கிறோம். இன்னர்வில் சங்கன்றது வந்து மற்ற எல்லாருமே வந்து எங்களை சார்ந்து எல்லாரோடையும் தொடர்போடு இருப்போம். எல்லாருக்கும் நாம் வந்து ஹெல்ப் பண்ணணும். அது டெடிக்கேட்டட் சர்வீஸு. எங்ககிட்ட இருக்கிற லேடிஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறோன்னா, எங்களுடைய கிளப்பில் வந்து என்டர் ஆகணும்னா அவங்களாம் டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்களா? சிலர் வந்து இந்த சங்கத்தில் சேர்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்லாம் கேட்டிருக்காங்க, அது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்னர்வில் சங்கம். இதில் வந்து நிறைய நாங்கள் வந்து ஸ்கூல் சர்வீசஸ்ஸு, மெயினாக வந்து விதவைகளுக்கு, சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கு, எந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ ஃபீஸ் கட்ட முடியலையோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, அப்புறம் ஹெல்த் வைஸ் கேன்சர் சர்வீஸ் இது எல்லாம், அப்புறம் நிறைய கேம்ப்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய லேடிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். அதை நிறைய பெண்கள் வந்து குடும்பத்தில் வந்து கஷ்டம், கணவன் வந்து கைவிடப்பட்டவங்க, குடிபோதையில் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் நம்மளை நாடி வரும்போது அவங்களுக்கு தனியாக ஒரு கவுன்சிலிங் இது கொடுத்து அவங்கள நல்லாக்கி அந்த குடும்பங்களெல்லாம் நாங்கள் மேலே கரையேற்றி கொண்டு வரோம். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் நாங்கள் பண்ணுறது வந்து எங்கள் மனதுக்கும் சந்தோஷம், அதே நேரத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் இது வந்து தெரியணும். அப்போ தான் நம்ம நாடு நல்லா வளப்படணும்னா எல்லாரும் ஒரு ஒரு வீடும் ஒரு ஒரு குடும்பமும் எல்லாமே வந்து குடும்பம், அதுக்கப்புறம் நம்ம நாடு வந்து நல்லா வரணும்னா ஒரு ஒருத்தரும் தானே தன்னை உணர்ந்து நடந்துக்கணும். அதுக்கு பெண்களுக்கு நாங்கள் மெயினாக அதை தான் சொல்கிறோம். தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு விடாமுயற்சியும் இருந்தால் நல்லா நம்ம மெண்ணுக்கு வரலாம்.
0: குறிப்பாக வந்து கல்வி உதவி,
1: கல்வி தான் மெயினாக நாங்கள் சொல்கிறோம். தன்னம்பிக்கையை பற்றி நிறைய சொல்லுவேன்.
0: மோட்டிவேஷன். நேர்களே மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசலாம்.

0: அதுவும் ஆப்ல இருந்தா. ஆஹா,
1: மாட்டிக்கிட்டீங்க.
2: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
3: RBI சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். இன்னைக்கு என்னோட கூட புதுவையின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பெண்கள் மத்தியில பெரிய அளவுல சேவை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மகளிர் என்னோட கூட இன்னைக்கு வந்திருக்காங்க. நான் அடுத்த மேடம் ஸ்வர்ணலதா அவங்க கிட்ட போயிடுறேன். மேடம், நீங்க சொல்லுங்க.
5: நாங்க வந்து புதுவை மகளிர் பேரவை மூலமா நாங்க நிறைய விழிப்புணர்வு முகாம்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம பண்டசோழநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுய உதவி குழுவுல இருக்கிற ஒரு தலைவியுடைய ஊரு. நாங்க புதுவை மாநிலத்துல இருக்கிற எல்லா ஊர்லயுமே எங்களுக்கு வந்து சுய உதவி குழுக்கள் இருக்கு. அந்த சுய உதவி குழுக்கள் மூலியமா நாங்க பேங்க்ல லோன் வாங்கி கொடுக்கறோம். அதாவது பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பொருளாதாரம் ஓரளவுக்கு நிறைவு பெற்றுடுச்சு அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் அச்சரவுகள் குறையுன்றது எங்களுடைய நம்பிக்கை. அதனால் ஒன்று, அதுக்கு என்ன வழி அப்படின்னா கடன் வாங்கி கொடுத்து அதையும் பண்ணுறோம். அது இல்லாமல் பண்டசோழநல்லூரில் நாங்கள் வந்து உடான் மூலியமாக கட்டிங் அண்ட் டெய்லரிங் ஒரு டீச்சரை வச்சு கிட்டத்தட்ட 300 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் லேடிஸ்க்கு. ஸோ அது வந்து அட்லீஸ்ட் தையல் கூலியாவது அவங்களுக்கு மிச்சமாகவும் அவங்க வீட்டுக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு அவங்களே அந்த ஹெல்ப் பண்ணிக்குவாங்க அப்படின்றதுக்காக அதை பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் சீனியர் சிட்டிசன் ஃபார் விமன் அவங்களுக்கு டே கேர் சென்டர் ஒன்று நடத்தணும், ஒரு 2 வருஷத்துக்கு நடத்தியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பேங்க்கில் லோன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம். இது இல்லாமல் இன்னும் எந்த ஹெல்ப்பு வேணாலும் நாங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கோம். எங்களை அணுகிறவங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் எங்களுக்கு ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர் ஒன்று இருக்குது, அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குடும்ப நல ஆலோசனை மையம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 2 கவுன்சிலர்ஸ் வச்சு, நாங்கள் 3 கவுன்சிலர்ஸ் இருந்தாங்க, இப்போ 1 கவுன்சிலர் இல்லை, இப்போ 2 கவுன்சிலர்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து விமன் அண்ட் சைல்டு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் மூலியமாக இப்போ நடத்திக்கிட்டு இருக்கு, அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அங்கே வந்து நாங்கள் தீர்வுன்றது சொல்ல மாட்டோம், உங்களுக்கு ஆலோசனை தான் கொடுக்குறோம். தீர்வை அவங்க தான் எடுக்கணும், அவங்க தீர்வு எடுக்கிறதுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுக்குறோம். அந்த அளவில் அதுவும் நல்லபடியாக போயிட்டுருக்கு. இது வந்து 1992 சாய்குமாரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தலைவி, அவங்க இப்போ இல்லை உயிரோட, 2015 தவறிட்டாங்க, அவங்க தான் இதை துவக்கினவங்க. இது வந்து ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸ்ன்னு சொல்லிட்டு நியூடெல்லியில் இருக்குது, அனைத்து இந்திய மகளிர் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு புதுடெல்லியில் இருக்குது. அது இப்போ செஞ்சுரி செலிப்ரேஷன், இந்த தடவை அது துவக்கி 100 வருஷம் ஆயிடுச்சு. மார்கரெட் கசின்ஸ்ன்றவங்க
4: 1927 வந்தது,
5: 27 மார்கரெட் கசின்ஸ்ன்றவங்க ஆரம்பிச்சது இது, அவங்க மூலமா இப்போ இது செஞ்சுரி செலிப்ரேஷன். அந்த இதில் நாங்கள் இணைஞ்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். இதில் எங்களுக்கு இன்னொரு பெருமை, புதுவை மகளிர் பேரவைக்கு என்ன பெருமை அப்படின்னா இப்போ இருக்கிற செக்ரட்டரி ஜெனரல் புதுவையை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இங்கே தலைவியாக இருந்து ரெஹனா பேகம் அப்படின்றவங்க இப்போ அங்கே செக்ரட்டரி ஜெனரலாக இருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு பெருமை, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சாதாரண குடும்பத்துலேருந்து வந்தவங்க தான், சேலம் அவங்க சொந்த ஊர். இங்கே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது வந்து அவங்க வீட்டுக்காரரு ஒரு ஃபுட்பால் பிளேயருங்க, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவர். அவரும் தவறிட்டார், அவர் இல்லை, ஆனாலும் குழந்தைங்களையும் படிக்க வச்சு அவங்களும் இதில் முன்னேறி வந்து சாய்குமாரி அம்மா வந்து ரெஹனா பேகத்தை கண்டுபிடிச்சி அவங்க கூட்டிகிட்டு போய் ரெஹனா பேகம் என்ன கண்டுபிடிச்சி நான் அதில் சேர்ந்து இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவியாக நாங்கள் சாய்குமாரி அம்மா இருந்த வரைக்குமே நாங்கள் 3 பேருமே எல்லா வேலையும் ஒன்றா தான் செய்வோம். அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் 2 பேரும் செய்வோம். அந்த மாதிரி தான் எங்களது போச்சு. மகளிருக்காக நிறைய செய்யணும்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க சாய்குமாரி அம்மா, அதை நாங்கள் 2 பேருமே வழிநடத்திக்கிட்டு இருக்கோம் இப்போ, அவ்வளோதான்.
4: சரி, இது வந்து ஒரு NGO இல்லைங்களா?
5: ஆமா, கண்டிப்பா.
4: இது புதுவை அரசோட ஒரு அமைப்பு இல்லை?
5: இல்லை, இது NGO தான்.
4: மேடம் ரெஹனா அவங்களையும் நாம தொலைபேசி வழியா தொடர்பு கொள்ளலாம்னு நினைக்கிறேன், அவங்களும் சேர்ந்து இருக்கலாம், ஆனா அவங்க புதுடெல்லி இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு வரல. அடுத்து நான் மேடம் திலகவதி.
6: அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய மகளிர் ரெயின்போ நகர் விமன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன்றது 1992 திருமதி மைதிலி கல்யாண் ராமன் அவர்களால் அவர்கள் வீடுகளில் நடத்தப்பட்டது. அவங்க பெண்களுக்காக ஒரு இடத்த கொடுக்கணும் போது எந்த இடத்த செலக்ட் பண்ணலான்ற புரியாத நிலையில எங்கள் வீட்டு மாடியே கொடுங்கன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து ஒரு 7 வருஷம் அந்த மாடியிலே நாங்கள் நடத்தியிருந்தோம். அப்போ நான் ஒரு உறுப்பினர், அவங்களுடைய சேவை மனப்பான்மை, அவங்க

0: கணவரும் அதுக்கு ஒத்துழைத்து அவங்க செய்கிற எல்லா நல்ல உதவிகளுக்கும் அவங்களை ஹெல்ப் பண்ணியிருந்தார். திருமதி பாத்திமா அலின்றவங்க இந்த அமைப்பில் சேர்ந்தாங்க. ஒருத்தர் ஒருத்தராக நாங்கள் அமைப்பில் சேர்ந்து ஒரு குடும்பமாக உருவாகி கிட்டத்தட்ட 30 வருஷம் அந்த இடத்துல ஒரு ஒற்றுமை உணர்வோடு வாழ்ந்துருக்கோம். நாங்கள் செய்கிற சேவைகள் அனைத்துமே ரெயின்போ நகருக்கு ஃபுல்லாகவே தெரியும். அதுவும் இல்லாமல் எங்களுக்காக ஓன் பில்டிங் பாண்டிச்சேரியை முதல் கட்டினது நாங்கள் தான். வீடு வீடாக 10 ரூபாய் 10 ரூபாய் கலெக்ட் பண்ணி நாங்கள் அவ்வளோ ஒரு பில்டிங்கை கட்டி வச்சுருக்கோம். அந்த பில்டிங்கில் வந்து இலவச அசோசியேஷனுக்குன்னு பில்டிங் பாண்டிச்சேரியில் உருவானது எங்களுக்கு. திருமதி ரஜினி ராய் அவங்க ஓப்பன் பண்ணாங்க. முதல்வர் ஜானகிராமன் அவர்கள் வந்தாங்க. எங்களுடைய செயல்பாடுகள் எப்போயுமே வந்து எல்லாருடைய நோக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி தான் செயல்படுத்துவோம். அது மகளிருக்காக, குழந்தைகளுக்காக, முதியோர்களுக்காக. சமீபத்தில் கூட ஒவ்வொரு மூடமும் மார்ச் 8 மகளிர் தினத்தன்று ஏதாவது ஒரு 7 பிள்ளைங்களுக்கு, கண்ணு தெரியாத பிள்ளைங்களுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் வச்சுக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு நாங்கள் செய்வோம். ஒரு ஒரு முதியோர்களுக்கும் ஹீட்டரு, குளுக்கோமீட்டரு, இன்சுலின் மீட்டர், எதுவாவது உதவி நாங்கள் செய்வோம். ஒவ்வொரு வாரமோ ஒவ்வொரு மாதமோ எங்களுக்குள்ளேயே ஒரு மீட்டிங் நடத்தி அடுத்து என்ன செயல்படலாம், மகளிருக்காக என்ன பண்ணலாம். இப்போ புதுசாக சுயநிதி குழு ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய பில்டிங்கை வந்து குறைந்த வாடகைக்கு விட்டு டைலரிங் மிஷின் அந்த மாதிரி ஒரு சேவைகள்லாம் நாங்கள் இன்னமும் செஞ்சுன்னு இருக்கோம். இன்றைக்குமே எங்களை யாராவது அணுகுனாங்களா அவங்களுக்கான சேவைகள் யார் யார் மூலம், உதாரணத்துக்கு சட்ட ஆலோசனை கேட்டாங்கன்னா ரீனா மேடத்தை அணுகுங்க, சுய தொழில் பண்ணோம்னா ஸ்வர்ணலதா மேடம் அணுகுங்கன்னு எல்லாரையும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணி விட்டு தான் இருக்கிறோம் மேடம்.
1: ரெஃபரன்ஸ்
0: கொடுத்து காண்டாக்ட் பண்ணுறோம். எங்களுடைய பில்டிங்லேயும் அவேர்னஸ் கேம்ப்பு, மெடிக்கல் கேம்ப்பு இதெல்லாம் கண்டினியூவாக பண்ணியிருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு கார்டன் வந்து கவர்மெண்ட் செலவில் நாங்கள் கட்டி வச்சுருக்கோம். எங்கள் ஃபங்க்ஷன்லாம் அங்கே நடக்கும், கேம்பெயின்லாம் அங்கே நடக்கும். எங்களால் முடிஞ்ச உதவிகளை சமுதாயத்துக்கு செய்யணுன்றது, அது இல்லாமல் சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணி எங்கள் ஏரியாவில் இருக்கிற குப்பைக்காரங்க நாங்கள் எது சொன்னாலும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் நாங்கள் வந்து ஒரு மாதமும் அவங்களுக்கு தீபாவளி டைமில் கரெக்டான அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர், இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் கொடுக்கணுன்னா அவங்களுக்கு ப்ரொவிஷன் வாங்கி கொடுத்துருவோம், சாரி வாங்கி கொடுத்துருவோம். என்வாயர்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கிறதுல நோக்கமாகவும் மகளிருக்கு உதவி செய்த மாதிரியும் சுயநிதி குழு எல்லாத்துலேயும் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் மேடம்.
1: சரி, அப்போ உங்கள் குழு வந்து ரெயின்போ நகர் இருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டும்
0: இல்லை, எல்லா மகளிருக்கும்
1: மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். என்னோட கூட ஸ்டால் வாட்ஸ் பிரைட் நம்பிக்கை நட்சத்திரங்களான்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் என்னோட இருக்கிறாங்க. புதுவை மகளிர் பேரவையோட மெம்பர்ஸ், செயல்பாட்டாளர்கள், தலைவர், அந்த மாதிரி எல்லா பொறுப்புகள்லையும் இருக்கக்கூடிய பெண்கள் என்னோட கூட இருக்கிறாங்க. இப்போ ரஹானா மேடம், ஷீஸ் தி ஆல் இண்டியா உமன்ஸ் கான்ஃபரன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல், அவங்க நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட தாட்ஸ் என்னன்றத நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
1: வணக்கம். புதுவை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அகில இந்திய மகளிர் பேரவை புதுடெல்லி ஆல் இண்டியா விமன்ஸ் கான்ஃபரன்ஸ் நியூடெல்லி தலைமையகத்தில் இருந்து பேசுகிறேன். நான் இங்கு செக்ரட்டரி ஜெனரலாக 2026 நடந்த அகில இந்திய தேர்தலில் வென்று பணிபுரிகிறேன். எங்கள் பேரவை 1927 தொடங்கி இப்போது 100வது நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறது. 1927 முதல் இன்று வரை 100 500 மேற்பட்ட பிரான்சஸ் கிளைகள் மூலம் செயல்படுகிறது. முதலாவதாக கல்வி சேவையில்தான் ஆரம்பித்தது. எழுத்தறிவு இயக்கம், பள்ளி இடைநிற்றல், பெண்களுக்கு முறைசாரா கல்வி, வயது வந்த பெண்களுக்கு எழுத்தறிவு என்ற விதத்தில்தான் இந்த இயக்கம் ஆரம்பித்து வந்து கொண்டிருந்தது. பிறகு கைவினை பயிற்சியுடன் கல்வி, படிப்புடன் சேர்த்து தையல், எம்ப்ராய்டரி போன்ற தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டன. ரோஷினி என்ற இதழ் 1941 முதல் மாதாந்திர பெண்களுக்கான விழிப்புணர்வு இதழ் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். பொருளாதார மேம்பாடு, பிறகு மைக்ரோ கிரெடிட் போன்ற சுய உதவி குழுக்கள் போன்ற அமைப்புகள் வந்த பிறகு செல்ஃபெல்ப் குரூப் மூலம் சேமிப்பு, வங்கி கடன், பயிற்சி கொடுப்பது, சுய தொழில் ஆரம்பித்து வைப்பது, சூரிய சக்தி உலர்த்தி சோலார் ட்ரையல் மூலமாக பெண்களுக்கு காய்கறி பழங்களை சுகாதாரமாக பதப்படுத்தி விற்க பயிற்சி கொடுக்கப்பட்டது. திறன் மேம்பாட்டு பயிற்சி என்ற ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. உடான் என்ற பெயருடன் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் உணவு பதப்படுத்துதல், கணினி, அழகுக்கலை, தையல் மூலம் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது.
0: அடுத்து என்னோட கூட ரீனா ஐஸ்வர்யா, மிகப்பெரிய செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா ஆக்டிவிஸ்ட் விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க அண்ட் வழக்கறிஞரா இருக்கீங்க. மேடம், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய சேவை இந்த செயல்பாட்டாளர் குழுல எப்படி இருக்கு, என்ன மாதிரியான தேவை உள்ள மக்கள் உங்களை வந்து அணுகிறாங்க? ஏன்னா சட்ட உதவி வந்து நிச்சயமா ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா. கடந்த 25 வழக்கறிஞர் தொழில் செய்துட்டு வரேன். நான் வந்து இந்த பெண்கள் செயல்பாட்டு குழுல நான் ஒரு உறுப்பினராகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 காலங்கள் இருக்கலாம்னு நம்புகிறேன். அதில் என்னுடைய பங்கு அப்படின்னா, எனக்கு முன்னாடி எல்லாருமே எனக்கு அதில் வழிகாட்டி தான், நான் தான் அதில் இருக்கிறதே த யங்கஸ்ட். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஃபேக்டர்ஸே. இப்போ பங்கார் மேடம் இருக்காங்க, நளினி மேடம் இருக்காங்க, ரெஹானா மேடம் இருக்காங்க, இவங்க சொர்ணலதா மேடம், எல்லாருக்கும் வந்து ஹெட்டாக மார்கரெட் மேடம் இருப்பாங்க, திலகவதி மேடம், இவங்க எல்லாருக்கிட்ட இருந்து தான் ஐ டேக் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா என்னுடைய தொழில் வந்து சமூகம் சார்ந்த தொழில். என்னை நம்பி வர கட்சிக்காருக்கு வாழ்க்கையை தொலைச்சவங்களுக்கு வாழ்க்கையை மீட்டு கொடுக்கணும், பணத்தை தொலைச்சவங்களுக்கு பணத்தை மீட்டு கொடுக்கணும், சொத்தை தொலைச்சவங்களுக்கு சொத்தை மீட்டு கொடுக்கணும், உயிரையே பறி கொடுத்த ஒரு குடும்பத்துக்கு நான் சட்டப்பூர்வமான நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சமுதாயத்தை ஒட்டிய ஒரு தொழிலில் நான் இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகளோடு நான் சேர்ந்து செயல்படும்போது, முதல்ல ஒரு பெண்களுக்கு முக்கியமாக, மக்களுக்கே தெரிய வேண்டிய விஷயம், முக்கியமாக பெண்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம், அவங்களுக்கு உண்டான சட்ட பாதுகாப்பு என்ன, ஏன்னா அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி நமக்கு வந்து சமூக வலைத்தளங்களில் கிடைக்கிற ஒரு அறிவுங்கிறது அது ரொம்ப லிமிட்டட், ரொம்ப கம்மியான ஒரு அறிவு தான். நமக்கு என்ன சட்டங்கள் இருக்குது, கருவில் உருவானதுலேருந்து ஒரு பெண் குழந்தைக்கு வந்து பல போராட்டங்கள் இருக்குது, அது பத்திரமா வெளியில் வர வரைக்கும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில், அந்த ஆரம்ப புள்ளியிலேருந்து அது

0: வாழ்க்கை முடிவு பெற வரைக்கும் பெண்களுக்கு என்ன மாதிரியான சட்ட பாதுகாப்பை நம்மளுடைய அரசாங்கங்கள் கொடுத்துருக்குன்ற ஒரு விழிப்புணர்வு முதல்ல பெண்களை போய் சேரணும். அதுக்கு வந்து எனக்கு இந்த பெண்கள் செயல்பாட்டு குழு மூலமாக நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஒரு 2 ப்ரோக்ராம் 3 ப்ரோக்ராம் நான் எங்கேயாவது வந்து விமன் லாஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இந்த மாதத்துக்கு இது எனக்கு 4வது ப்ரோக்ராம். எனக்கு என்னென்னா, எனக்கு இருக்கிற ஒரு நாலேஜை நான் ஷேர் பண்ணணும், அது மூலமாக ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். நான் வந்து நல்லா தொழில் பண்ணுறேன், சம்பாதிக்கிறேன்றதை தாண்டி எனக்கு இருக்கிற சட்டப்பூர்வமான நாலேஜை வந்து நான் 4 பேரோடு பகிர்ந்துக்கணும். அந்த 4 பேர் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அது இன்னும் சமுதாயத்தை வந்து ஒரு நல்ல ஒரு மேல்நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை தாண்டி ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் சொல்லணும்னா, என்னோடய தாய் தகப்பனார் ரெண்டு பேருமே வந்து 1978 திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி எல்லாமே ஃபோக்கஸே வந்து ஃபார் விமன் தான். அதுவும் என்ன மாதிரி விமன், ட்ரைபல் விமன், தென் ஜிப்சி விமன். நான் 80 பிறந்தேன், ஸோ நான் பிறந்த காலத்துலேருந்தே நான் இதெல்லாம் பார்த்துட்டு வரேன். ஏன்னா அப்போ அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் எங்கே போனாலுமே என்னை கூட்டிகிட்டு போவாங்க என்னோடய பேரண்ட்ஸ். ஸோ எனக்கு ஃபீல்டில் போய் அவங்க ஒர்க் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட நான் கல்யாணம் ஆகிற வரைக்குமே நான் அவங்க கூட எல்லா இடமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஹெச்ஐவி எய்ட்ஸ் பாதித்த நோயாளிகளுக்கு மத்தியில் கூட நான் போய் ஐ ஹவ் ரெண்டட் மை சர்வீஸ். ஸோ அதனால் பலதரப்பட்ட மக்களோட பழகிறதுக்கும் அவங்களுடைய தேவைகளை, அதாவது அவங்களுடைய உண்மையான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்குமான ஒரு சூழ்நிலையை வந்து நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தது ரொம்ப குழந்தையாக இருந்த வயசுலேருந்தே. இன்றைக்கி என்னுடைய தொழில், என்னுடைய சட்டப்படிப்பு அதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது.
1: பியூட்டிஃபுல். அடுத்த ரவுண்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறிய இடைவெளி எடுத்துருவோம். நேர்களே மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசலாம்.

0: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். ஆஃப்டர் த பிரேக் நாம பேசணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த மகளிர் பேரவையோட செயல்பாடு என்னென்னலாம் நீங்க பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லியாச்சு. இப்போ ஃபியூச்சர் பிளான்ஸ்ன்னு இருக்கும். ஏன்னா இப்போ அடுத்து நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து தொழில்நுட்பம் சார்ந்துதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. இப்போ பல விதமான அச்சுறுத்தல்கள் நேரடியா மேனுவலா நடந்த விஷயங்களை தாண்டி இப்போ சைபர் மூலியமாகவும் AI மூலியமாகவும் அல்லது பல தவறான செய்திகள் டீப் ஃபேக் அண்ட் ஃபேக் நியூஸ் இது போன்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த செயல்பாட்டாளர் குழு மூலியமாக என்ன விதமான ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். மறுபடியும் ஐ வில் ஸ்டார்ட் வித் பங்காரம்மாள் மேடம்.
1: நான் வந்து அபயநகர் மாவட்டத்தில் வந்து 45 வருஷமா அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல அங்கே அபயநகர் மகளிர் சங்கமும் இருக்குது, அதில் நான் செக்ரட்டரியாகவும் இருந்திருக்கிறேன். நாங்கள் எல்லாருமே பெண்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஒரு மாதமும் மீட்டிங் போடும்போது அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணுன்ற விஷயங்களை கொண்டு வருவோம். அப்போ ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு மீட்டிங் நடத்தும்போது மக்களுக்கு தேவையான சில விஷயங்களெல்லாம் நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். நாலேஜுக்கு அவங்க மக்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டு போவோம். இதில் மெயினாக நாங்கள் வந்து இந்த சைபர் கிரைம் பற்றியும் எந்த இதெல்லாம் நிறைய சீட்டிங் ஒர்க் நடக்குது, மக்களுக்கு என்னென்ன அவேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஒரு மந்த்லேயும் ஒரு ஒரு மீட்டிங் வந்து நாங்கள் வைப்போம். வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஏரியாவில் மக்களுக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து அனைவரையும் வர வச்சு அதுக்குன்னு ஒருத்தர் வந்து பேசுவார். இப்போ எல்லா விஷயத்துலையும் எப்படி இந்த சேவிங்ஸ் பற்றி சொல்கிறோமோ அதே மாதிரி இந்த சைபர் கிரைம் பற்றி ஒரு ஒருத்தரும் வந்து பேசுவாங்க, ஒரு அதுக்கு வேண்டியவங்க. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது சோசியல் மீடியாவிலையும், அதிலெல்லாம் எப்படியெல்லாம் மக்களை ஏமாறுறாங்க பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட நேரடியாக அவங்க என்னென்னன்றது அவங்க சொல்கிற அந்த அவேர்னஸில் வந்து மக்களுக்கு நல்லா புரியக்கூடிய அளவில் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி யாராவது ஏதாவது அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தால் அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு. அப்போ நாங்கள் அதுக்கு வந்து சைபர் கிரைம் மூலமாக நாங்கள் இந்த மாதிரி இந்த சங்கத்திலேருந்து பேசுகிறோன்னு சொன்னால் அவங்க உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். 2-3 பேருக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இது வந்து மக்களுக்கு மெயின் வந்து அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்தாலே அவங்க ஓரளவுக்கு அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தும் தைரியமாக செயல்படணும். அவங்க சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க சிலர், அவங்களுக்கு நம்ம அதை சொன்னால் ஓரளவுக்கு இந்த குற்றங்களில் இருந்து நம்ம அவங்கள விடுவிக்கலான்றது என்னுடைய கருத்து.
0: மேடம் ஸ்வர்ணலதா சொல்லுங்களேன். ஏன்னா அச்சுறுத்தல்கள் எப்படிதான் வருதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது, பிரச்சனைகளும் புதுசு புதுசா இருக்குது, பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ அதுல உங்க குழு வந்து என்ன ஃபியூச்சர் பிளான்?
2: நாங்க வந்து அவேர்னஸ் தான் மேடம் மறுபடியும். ஆனால் அவேர்னஸ்ன்றது நாங்கள் ஸ்கூல்ஸில் கொண்டு விட்டு போகிறோம், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில், எஸ்பெஷலி ஃபார் விமன். மகளிர் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்தில் 10th and 11th மேக்ஸிமம், இல்லாட்டினா 12th, 10th, 11th, 12th. ஏன்னா இப்போ கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லன்றது நிறைய ஆயிடுச்சு. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னும் போது அந்த பிள்ளைங்கக்கிட்ட நம்ம ஃபோனை கொடுக்கும்போது அதுங்க அதைத்தான் பார்க்குதுங்களா என்னத்தை பார்க்குதுங்கன்னு நம்மளுக்கு பார்க்கறதுக்குள்ள நிறைய பேரண்ட்ஸ் இந்த சைல்ட் லாக்குன்றதையும் போடுறது கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிள்ளைங்களும் தங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதை தைரியமாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். அந்த புரிதல் இருந்தாலே முதல்ல எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முதல்ல அந்த புரிதல் வரணும். அப்புறம் இந்த அவேர்னஸ் வந்து நாங்கள் சைபர் கிரைமில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸை வச்சே கொடுக்குறோம். ஸோ அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, எத்தனை கேசஸ் அவங்க வந்திருக்கு, என்ன மாதிரி கேசஸ் வந்திருக்கு, இது எப்படி வருது, இதை எப்படி அதை தவிர்க்கிறது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அது மூலியமாக பிள்ளைங்களுக்கு அது நல்ல விதத்தில் போய் சேரும் அப்படின்றதுனால நாங்கள் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் மேடம்.
0: குறிப்பாக வந்து அவேர்னஸ் கிரியேஷன் தான், விழிப்புணர்வை கண்டிப்பாக ஏற்படுத்தியா?
2: கண்டிப்பாக.
0: சரி, நீங்கள் சொல்லுங்கள் மேடம். திலகவதி,

0: நாங்கள் எங்களோட பில்டிங்கை இலவசமாக கல்வி கற்கணும்னு நினைக்கிறவங்க எங்களோட சொந்த செலவில் டியூஷன் டீச்சரை ஏற்பாடு படுத்தி யார் யாருக்கு இலவசமான டியூஷன் தேவைப்படுதோ எல்லா சப்ஜெக்ட்லையும் அதை வைக்கலான்னு இருக்கிற மாதிரி ஒரு பிளான். பெண்கள் வந்து மன அழுத்தத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அந்த இடத்துல பழைய மறந்த விளையாட்டுகளை அவங்க அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் அவங்க மறந்து சிரிக்கிறதுக்காக விளையாட்டுக்கான பல்லாங்குழி, கேரம் போர்டு, அவங்க என்னென்ன விளையாடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சு எங்கள் ஏரியா பெண்கள், நீங்கள் முதலே சொன்னீங்க உங்கள் ஏரியாவுக்கு மட்டுமான எந்த பெண்கள் வேணால் வந்து கலந்துக்கிட்டோம், ஒரு 2 hours எங்களோட பில்டிங்கில் வந்து விளையாடி அவங்க மன அழுத்தத்தை விட்டு சிரிக்கிறதுக்கு. அதே மாதிரி எங்கள் பக்கத்தில் இருக்கிற காலி கிரவுண்டை பார்க்கிங் ஆக்கி பெண்கள் வந்து நல்ல விஷயங்களை கலந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணின்னு இருக்கிறோம் மேடம். முடிஞ்சவருக்கு எங்களோட முதல் சேவை யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்யணும் தேடி தேடின்றது தான் எங்களோட முதல் எய்ம்.
1: சரி, அடுத்து நான் மேடம் ரீனா ஐஸ்வர்யா மேடம் நீங்க சொல்லுங்க.
2: இன்னைக்கு வந்து சைபர் ரிலேட்டட் கிரைம்ஸ் வந்து எவ்ரிடே இட் இஸ் இன்க்ரீசிங் லைக் எனிதிங், நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சைபர் புல்லிங், சைபர் போர்னோகிராஃபி, ஸ்டாக்கிங், இதெல்லாம் நிறைய அஃபென்சஸ் வந்துருச்சு. இதுக்கு வந்து விக்டிமைஸ் ஆகிறது அதிகமாக பார்த்தீங்கன்னா விமன் தான். இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தா பெண் குழந்தைகள், பெண்கள். ஏன்னா அவங்க நிறைய பேர் வீட்டிலே இருந்துட்டு கூட அந்த மொபைல் மூலமாக நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு அது மூலமாக அவங்களுக்கு ஏற்படுற தொந்தரவுகளும் கஷ்டங்களும் தான் அதிகம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு மேடம் சொன்ன மாதிரி முக்கியமாக அடலசன் கேர்ள்ஸ், அந்த 9th, 10th, 11th, 12th படிக்கிற அடலசன் கேர்ள்ஸுக்கு இந்த சைபர் கிரைம்னா என்ன, சைபர் ரிலேட்டட் லாஸ் என்ன, அதை பற்றின அவேர்னஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் தேவைப்படுது. இப்போ பாண்டிச்சேரியிலே எடுத்துக்கிட்டால் ஆல்மோஸ்ட் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லேயும் அதுக்கான அவேர்னஸை வந்து நானே போய் கூட நான் கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி நிறைய வழக்கறிஞர்களும் போய் கொடுக்குறாங்க. ஸோ அந்த தவறு செய்கிற வயசுன்னு ஒரு வயசு இருக்குது கண்டிப்பாக. இன்றைக்கி எல்லாருமே தவறும் செய்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் ஒரு புது விஷயத்துக்கு உடனடியாக அடிமையாகிற ஒரு வயசுன்னு ஒன்று இருக்குது. அந்த பாடி சிஸ்டம், பயாலஜிக்கல் க்ரோத், மென்டல் க்ரோத் எல்லாமே ஒரு குழந்தையிலேருந்து அடலசென்ட்டாக ஆகும்போது புது விஷயங்களுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அது மாதிரி தான் இந்த கேட்ஜெட்ஸ்லாம், அதே மாதிரி தான் இந்த சமூக வலைத்தளங்கள். அதுக்குள்ளே போய் முன்ன பின்ன தெரியாதவங்களோட ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிட்டு, முகம் தெரியாதவர்களோட ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிட்டு, அதன் மூலமாக அவங்களுடைய எல்லா விஷயங்கள், அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு, அதன் மூலமாக பெண்களுக்கு ஏற்படும் தொந்தரவுகள் இது வந்து நிறையா. அப்போ சமூக வலைத்தளம்ன்றது என்ன, அதனால் இருக்கிற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இவங்க போகிட்டு இருக்க பாதை வந்து நல்ல பாதைக்கு போகுமா இல்லை தீய பாதைக்கு போகுமான்ற விழிப்புணர்வு முதல்ல அடலசன் கேர்ள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சொசைட்டின்னு இல்லை, உலகம் ஃபுல்லாகவே த வல்னரபிள் குரூப் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு செக்டாரையும் எஜுகேட் பண்ண வேண்டிய பெரிய ஒரு கடமை நம்மள மாதிரி ஆட்களுக்கு இருக்குது. ஸோ அந்த பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு அடலசன் கேர்ள்ஸ் ஒரு 8th, 9th, 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்மளுடைய நல்ல நேரமோ இல்லை போராத காலமோ ஒரு லாக்டவுனும் ஒன்று வந்து நம்மளே மொபைல் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை வந்து மொபைல் யூஸ் பண்ண வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டுட்டோம். அது வந்து இட்ஸ் அ பிளெஸ்ஸிங்கா இல்லை இட்ஸ் அ கர்ஸா அப்படிங்கிறது அதை பயன்படுத்திக்கிறவங்களை பொறுத்து தான் அது. அப்படி இருக்கும்போது சமூக வலைத்தளங்களுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன, அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் எங்கே கிடைக்கும், யாரை அணுகணும், இல்லை பாதிப்புக்கு உள்ளாகாமல் எப்படி தவிர்த்துடலாம், இந்த மாதிரி விஷயங்களை விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கறது தான் இப்போ Y2K-ஓட பெரிய ஒரு நோக்கமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீட் ஆஃப் த அவரே இந்த சைபர் தான். ஏன்னா இன்றைக்கி சீசன் சைபர். ஸோ அந்த சீசனல் ஃபீவராக இருந்தால் கூட அந்த ஃபீவருக்குள்ளே எத்தனை பேர் மாட்டுறாங்க, அவங்கள எப்படி நம்ம அதுலேருந்து மீட்டு கொண்டு வர்றது. நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் கூட நான் என்னோடய ஆஃபீஸ்லேயே நான் கொடுக்குறேன். பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க, ஐ எம் ஏபிள் டு கிவ் கவுன்சிலிங் ஃபார் தெம். ஏன்னா இது வந்து வெறும் பிள்ளைங்க மட்டும் நம்ம சொல்லாமல் நிறைய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கூட ஒய்ஃப் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் மொபைல்லே இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் கூட வருது. அதன் காரணமாக விவாகரத்துக்கு போகிற வாழ்க்கையெல்லாம் இருக்குது. ஸோ இதில் எல்லா சூழ்நிலையுமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட போகிற ஒரு செக்டர்னு பார்த்தா விமன் அண்ட் சைல்டு தான். அவங்க தான் அந்த வல்னரபிள் குரூப்பில் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு எப்பெல்லாம் நம்மளால் கொடுக்க முடியுமோ அப்பெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும்.
1: அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் கிரைம்னு இருக்குது பாருங்களேன். ஸோ பணத்தை வந்து ஆன்லைனில் தொலைக்கிறது,
0: தொலைக்கிறது
2: அது வந்து பேரா பேராசையின் வெளிப்பாடு. ஒரு நேஷனலைஸ்ட் பேங்க்ல போய் உங்க பணத்தை நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். நமக்கு ஆசை என்னன்னா, இன்னைக்கு நம்ம 100 ரூபா போட்டா நாளைக்கு அவங்க 200 ரூபா கொடுப்பாங்க, இன்னைக்கு 5000 போட்டா நாளைக்கு 10000 கொடுப்பாங்க, 50000 போடும்போது சில நேரங்களில் 1 லட்சம் கொடுப்பாங்க, ஆனா நீங்க 1 லட்சம் போடும்போது 2 லட்சம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஈஸி மணி உடைக்காம வர ஒரு

0: பிஸி மனிமேன், அதை நோக்கி இந்த சமுதாயம் போயிட்டு இருக்கிறதுனால தான் இந்த பண இழப்புகள்லாம் ஜாஸ்தியா இருக்கு.
1: சரி, இப்போ ரஹானா மேடம், இப்போ சைபர் மூலியமாகவும் AI மூலியமாகவும் அல்லது பல தவறான செய்திகள், டீப் ஃபேக் அண்ட் ஃபேக் நியூஸ் இது போன்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த செயல்பாட்டாளர் குழு மூலியமாக என்ன விதமான ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க?
2: AI மற்றும் டிஜிட்டல் அச்சுறுத்தல்களில் புதிய அச்சுறுத்தல்கள் AI, டீப் ஃபேக், முகத்தை மாற்றி ஆபாச வீடியோ, மார்பிங், சைபர் ஸ்டாக்கிங், லோன் ஆப் மிரட்டல், கடன் கொடுத்து விட்டு நாங்கள் அதை திருப்பி கேட்கிறோம் என்ற வகையில் மிரட்டுவது, மற்றும் வாட்ஸ்அப் ஹேக், இதையெல்லாம் நாங்கள் தடுத்து வருகிறோம். இதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகிறோம். இப்போது எங்கள் ஃபியூச்சர் பிளான் 2026-27 AIWC யூத் விங் மாணவிகள் தேர்ந்தெடுத்து பயிற்சி, அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று 3 பொன் விதி சொல்வார்கள். ஃபோட்டோ ஷேர் பண்ணாதே, ஓடிபி சொல்லாதே, அன்னோன் லிங்கை தொடாதே என்பது 3 பொன் விதிகள். இவற்றை மக்களிடம் சேர்ப்பிப்பார்கள். சைபர் செக்யூரிட்டி குறித்த விழிப்புணர்வு, பிரத்யேக வாட்ஸ்அப் எண், பாதிக்கப்பட்ட பெண் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினால் 24 மணி நேரத்தில் சைபர் கிரைமுக்கு போலீஸுக்கு இணைப்பு செய்யும் வசதியும் எங்களுடைய ஃபியூச்சர் பிளானில் உள்ளது. பெற்றோருக்கு பயிற்சி முதலில் கொடுக்க வேண்டும். பெண் குழந்தைகளின் பெற்றோருக்கு குழந்தையின் இன்ஸ்டாகிராமை எப்படி கண்காணிப்பது, கண்டிப்பு இல்லாமல் பாதுகாப்பது, இதை போன்ற உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதற்காக பயிற்சிகளை கொடுக்கிறோம். கிராமப்புறம் பெண்களுக்கு இது மிகவும் வசதியாகவும் உதவியாகவும் உள்ளது.
1: நேர்களே, மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசலாம்.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி மகளிர் நேரம். தொடர்ந்து பேசலாம்.
1: விளையாட்டு துறையில இருந்தா குழந்தைங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இருக்குன்றது என்னுடையது. எங்க சார் வந்து டேபிள் டென்னிஸ் அசோசியேஷன்ல தொடர்ந்து 38 வருஷமா செக்ரட்டரியா இருந்தாங்க. ஆல் இண்டியா வைஸ் பிரசிடென்டாகவும் இருந்தாங்க. அவங்களுடைய மறைவு பிறகு நான் வந்து டேபிள் டென்னிஸ் கருணாகரன் மெமோரியல் டேபிள் டென்னிஸ் கிளப்னு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி எவ்ரி இயர் ஐ எம் டூயிங் தட் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட்டு. பிள்ளைங்களை நல்லா என்கரேஜ் பண்ணி நேஷனல் லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு இது கிடைக்கும்னு. நிறைய குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு வேண்டியது எல்லா விஷயங்களும் கேஷ் அவார்டு அப்புறம் எல்லாமே வாங்கி கொடுத்து குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறோம். இப்போ டேபிள் டென்னிஸ் வந்து நல்ல ஒரு ஃபார்மாக போயின்ட்டுருக்கு பாண்டிச்சேரியில். அது நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் மேம். நான் பிளைண்ட் பீப்புள் டோர்னமெண்ட்டு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தணும் மேம் நம்ம எங்களுடைய இதில். அது ரொம்ப பாப்புலர்
2: ஒவ்வொரு வருஷம். அது எதுக்காகனா கராத்தே சொல்லி தரத்துக்காக. அதே போல வேற வேற ஆர்ட் ஃபார்ம் இப்ப வந்து மணிப்பூர்ல இருந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம் ஒரு 1 இயர். தாங் தான் பேர் அந்த ஆர்ட் ஃபார்முக்கு.
3: இது எல்லாமே என்ன பண்ணுவோம்,
2: கேடயமும் ஸ்வாடும் இருக்கும், ஷீல்ட் அண்ட் ஸ்வாட்ஸ். அது அவங்களோட ஆர்ட் ஃபார்ம் அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ். அது மணிப்பூர்ல அதை வந்து அங்கிருந்து ஒரு டீச்சரை கொண்டு வந்து வச்சு நாங்கள் ஃப்ரீயாக தான் எல்லாமே சொல்லித்தரோம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் டார்கெட் பண்ணுற குரூப்பே என்னன்னா மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன். அம்மா வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை அப்பா வந்து அது மாதிரி மார்ஜினலைஸ்டு பீப்புளோட பிள்ளைகளை செலக்ட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு ரெகுலர் வி கிவ் கராத்தே கோச்சிங். அந்த பிள்ளைகள்லாம் ஸ்டேட் லெவல் ரெப்ரசென்ட் பண்ணி இப்போ நேஷனல் லெவல் ரெப்ரசென்ட் பண்ணி இப்போ இன்டர்நேஷ்னல் லெவல் போயிட்டாங்க. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு வி கண்டக்ட் அட்லீஸ்ட் 8 டோர்னமெண்ட்ஸ். அந்த பிள்ளைகளுக்கு அந்த டோர்னமெண்ட்டுக்கு போகிற செலவு வர செலவு இதெல்லாமே எங்களோட கான்ட்ரிபியூஷன், எங்களுக்கு வெல்விஷர்ஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் மூலமாக தான் இது போகுது. வி நெவர் எக்ஸ்டெண்ட் ஹெல்ப் டு எனிபடி எல்ஸ். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பர் இயர் 50 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த கராத்தே யூனிஃபார்ம்லேருந்து ஃபுட் ஷெல்டர் எல்லாமே வி ப்ரொவைட். போன மாதம் வந்து பிளாக் பெல்ட் நம்ம இஷ்யூ பண்ணோம். அது வந்து ஒரு வெரி வெரி என்ன மொமெண்ட், ப்ரவுட் மொமெண்ட் எங்களுக்கு. ஏன்னா
3: குறிப்பாக இதில் பெண் குழந்தைகள்
2: தான் நிறையா, நம்ம சூஸ் பண்ணுறதே அப்படி தான் அவங்களுக்கு. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட், அவங்களால மானிட்டரி சப்போர்ட் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலையே தவிர எதுக்கு பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் கராத்தே அப்படிலாம் எந்த ஒரு பேரண்ட்டுமே இல்லை. அதுதான் இந்த ரெவல்யூஷன், எதுக்கு பொம்பளை பிள்ளைய போய் கராத்தே கிளாஸ்க்கு அனுப்பணும் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் இப்போ பேரண்ட்டுக்கு இல்லை. கற்றுக்கிட்டோம், ஏன்னா எங்கே போனாலும் இண்டிபெண்ட்டாக தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அந்த ஆர்ட் வந்து அவங்களுக்கு பயன்படும். ஸோ அந்த வகையில் வந்து வி ஃபீல் ப்ரவுட் தட் வி ஆர் ஏபிள் டு மேக் 50 சில்ட்ரன் பர் இயர் டு லேர்ன் கராத்தே.
4: பல பேங்க்லலாம் பார்க்குறேன் மேம், சில பெண்கள் படிக்காத கொஞ்சம் பெண்கள் கையில் டெபிட் கார்டை வச்சுக்கிட்டு யாரையுடைய உதவியாக நாடுறாங்க. அதை மற்றவங்க பார்த்துட்டு அதை வந்து ஒரு சமூக நீதியோடு இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு அவங்களோட நம்பரை கேட்டு பண்ணுறாங்க. சில பேர் அதை வந்து மோசடி பண்ணுவாங்களோன்ற பயத்தில் நான் பல மேனேஜர்கிட்ட போய் நான் சொல்லியிருக்கேன் சார், அவங்க தவிக்கிறாங்க நிற்கிறாங்க. ஆனால் கேமரா இருக்குது, பேங்க்கில் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் அவங்களால ஆக்சஸ் பண்ண தெரியாது. அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்னோடய வேண்டுகோள் என்னென்னா பேங்க்கில் செக்டரே குறைஞ்ச செலவிலே ஒருத்தர்

0: நிரூபித்து அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணுன்றது என்னோட குறிக்கோள் மேடம். முக்கியமாக மகளிர்கள் பணத்தை தொலைக்கிற அபாயம் பக்கத்திலே இருக்குது, அதனால நான் சொல்கிறேன்.
1: சரி, நல்லது. இந்த டாப்பிக்கில் நம்ம நிறைய பேசிட்டோம். இந்த மகளிர் செயல்பாட்டாளர் குழு, இந்த குழுவில் நிறைய பணிகள் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த டாப்பிக்கை நான் இடத்தோடு நிறைவு செஞ்சுட்டு அடுத்த வாரம் நம்ம வந்து சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் 15ஆம் தேதி வருது, அதை குறித்து நம்ம பேச இருக்கோம். ஸோ இன்றைய அளவில் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி,
0: நன்றி மேம்.
2: நன்றி,
0: நன்றி மேம்,
2: நன்றி.

0: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
1: நேரம் 2:23, 10 எஞ்சமினிவில் அடுத்து கேட்கலாம் பாகப்பிரிவினை படத்திற்காக பி. சுசீலா பாடிய பாடல்.

இன்று மினிவியில் அடுத்து கேட்கலாம் வேதா இசையில் கண்ணதாசன் வரிகளில் இருவள்ளுவர்கள் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடல்.

0: கேட்ட அந்த பாடலுடன் என்றும் இனியவை நிறைவு பெறுகிறது.
1: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
2: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
1: தினமும் காலை 8:02 8:30 நமது முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சேர்ந்திசை பாடற்பயிற்சி.

0: அவ விளையாடிட்டு இருக்கா?
1: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
0: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
1: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைகிட்ட எதுக்கு போன் கொடுத்த?
0: நான் அடிக்கடி செக் பண்ணிடுவேன் அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு.
1: குழந்தைகிட்ட போன் கொடுக்கறதே தப்பு. இப்படிதாங்க நிறைய பேரண்ட்ஸ் தங்களோட குழந்தைங்க கிட்ட செல்போன குடுத்துறாங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
0: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.
2: வா கிருத்திகா, என்ன அதிசயம்? என்ன பார்க்க வந்திருக்க நீ?
3: இன்னைக்கு நம்ம ஏரியால ஷட் டவுன். உங்க வீட்டுல மட்டும் எப்படி ஃபேன் லைட் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு?
2: நாங்க தான் சோலார் பவர் யூஸ் பண்றோமே, சூரிய சக்தியில தான் இத்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு.
3: அப்படியா?
2: ஆமா கிருத்திகா, உனக்கு தெரியுமா ஒரு தனி நபரோட மின் பயன்பாடு வருஷத்துக்கு வருஷம் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ அது 1800 யூனிட் அளவுக்கு செலவாகுது. இதனால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா?
3: உண்மைதான், எங்க ஈவி வில் கூட ஏறிக்கிட்டே போகுது.
2: அது மட்டும் இல்ல,
3: வேற என்ன?
2: மின்சாரம் தயாரிக்க அதிக அளவுல நிலக்கரி எரிசக்தி தேவைப்படுது. இதை இறக்குமதி பண்ண நம்ம நாட்டுக்கு நிதி சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதோட எரிசக்தி பயன்பாட்டுனால மாசோட அளவும் அதிகமாகிட்டு சூழலுக்கும் பாதிப்பு ஏற்படுது கிருத்திகா.
3: அப்பா, எவ்வளவு விஷயம் இருக்கு. ரூம்ல ஆள் இல்லாத நேரங்கள்ல கூட ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் யோசனையே இல்லாம ஓட விட்டுட்டு இருக்கோம். இத பத்தி நான் இது வரைக்கும் யோசிச்சதே இல்லப்பா.
2: கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நாட்டை பத்தியும் சூழலை பத்தியும் விழிப்போட இருக்கணும். புதுப்பிக்க வல்ல ஆற்றல் வழிகளை முடிஞ்ச அளவுக்கு கடைபிடிக்கணும். ஆதாரங்களை வீணடிக்காம புத்திசாலித்தனமா சேகரிக்கணும்.
3: நிச்சயமா ராஜி, நான் இன்னைக்கே எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் இத புரிய வைப்பேன். சூரிய சக்தி மின் பயன்பாட்டுக்கு நான்

0: நானும் மாறப் போறேன்.
1: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலையும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலையும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்திலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும்: நீலகிரி மாவட்டம் அலக்கரை எஸ்டேட் 10 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கூனூர், எடப்பள்ளி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், பர்லியார் 7 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் மக்கினம்பட்டி, ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பொள்ளாச்சி, ராமநாதபுரம் மாவட்டம் முடுக்குளத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, கூனூர், சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம், மணமேல்குடி, திருச்செந்தூர், சங்கரன் கோவில், பெரியகுளம், கொல்லிமலை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடையாமடை, ஊத்து, ஆழியார், அன்னவாசல், சின்கொனா, நாலுமுக்கு, பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சிவலோகம், அருப்புக்கோட்டை, மயிலம், சேரன் மகாதேவி, பாபநாசம், ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகம், முசிறி, மேலூர், குலசேகரப்பட்டினம், வால்பாறை, தாராபுரம், போடிநாயக்கனூர், திருப்பத்தூர், பெரம்பலூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. ஈரோடு, கரூர், திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கோவை, தர்மபுரி, கன்னியாகுமரி, மதுரை, திருப்பத்தூர், திருச்சி, வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோட்டில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் 24.2 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று கோவை, திருநெல்வேலி, நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காற்று, இடி, மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில், காரைக்காலில் ஒரு சில பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை கோவை, நீலகிரி, தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று, இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை கோவை, நீலகிரி, திண்டுக்கல், விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35

0: NR Congress candidate Ashok Anand has secured a comfortable victory with a margin of 8,482 votes in the seat vacated by Puducherry Chief Minister N. Rangasamy. Ashok Anand secured 13,358 votes, while his nearest rival Indian National Congress candidate E. Vinayakam polled 4,876 votes. In cricket, India will take on West Indies in the second of the five-match T20 International Series in Ranchi today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. And with that, we end this news bulletin.
1: Akashwani, Puducherry. வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது. மீண்டும் மாலை 5 மணிக்கு இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் மாலை ஒலிபரப்பு தொடங்குகின்றது. நேரம் 5:22. உங்க மாலை நேரத்தை இசையால் பொன்னாக்கும் பொன்மாலை பொழுது வந்தாச்சு. மனசு ரெடியாச்சு, ஆரம்பமாகுது பொன்மாலை பொழுது நிகழ்ச்சி. இன்றைய பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில் முதல் என தொடங்கும் பாடல்களை தான் கேட்டு ரசிக்க போறோம். பொன்மலை பொழுது நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். முதல்வன் திரைப்படத்திலிருந்து சங்கர் மகாதேவன் மற்றும் எஸ் ஜானகி குரலில்.

முதல் மழை நம்மை தொடும்போது ஏற்படும் அந்த அழகான உணர்வை வார்த்தைகளால் சொல்ல முடியாது இல்லையா? அதிலும் காதலோடு சேர்ந்து வரும் மழை நினைவுகள் இன்னும் ஸ்பெஷல் தான். அப்படிப்பட்ட ஒரு இனிமையான காதல் உணர்வை சுமந்து வரும் பீமா திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ஜெயராஜ் இசையில் ஹரிகரன் மற்றும் மாலதி குரலில் ஒலிக்கும் முதல் மழை என்னை நினைத்ததே. பாடல்களை கேட்டு ரசிப்போம். உங்கள் பொன்மாலை பொழுது இனிமையாகட்டும்.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. நம் வாழ்க்கையில் முதல் காதலும் நீதான், கடைசி வரைக்கும் நினைவில் நிற்கும் காதலும் நீதான் என்ற உணர்வை அழகாக சொல்லும் பாடல் முதல் நீ முடிவும் நீ திரைப்படத்திலிருந்து சித் ஸ்ரீராம் குரலில்.

சில கனவுகள் தூக்கத்தில் மட்டுமல்ல, நம் இதயத்திலும் அழகாக தங்கிவிடும். அப்படிப்பட்ட ஒரு இனிமையான காதல் கனவுதான் மஜ்னு திரைப்படத்திலிருந்து முதல் கனவே பாடல். ஹரிஷ் ஜெயராஜ் இசையில், ஹரிஷ் ராகவேந்திரா, பாம்பே ஜெயஸ்ரீ மற்றும் ஓ எஸ் அருண் குரல்களில் பாடல் கேட்கலாம்.

பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் நிறைவு செய்யும் வரும் பாடல். ஒருவரை பார்த்த முதல் நொடியிலேயே மனசுக்குள் காதல் மலர்ந்தால் அந்த உணர்வு தனி அழகுதான். அந்த முதல் சந்திப்பின் இனிமையை சொல்லும் ஆஹா திரைப்படத்திலிருந்து. தேவா இசையமைப்பில் ஹரிகரன் மற்றும் சுஜாதா குரலில் ஒலிக்கும் முதல் முதலாய் பார்த்தேன் பாடலை கேட்டு ரசிப்போம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 5:30. தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத்தாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் தொல்ல, இதோ உங்களுக்காக திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்கலாம், வெப்பம் திரைப்படத்திலிருந்து.

0: விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். சீனாவில் நடைபெற்ற உலக திறன் போட்டியில் 20 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய இளம் சாதனையாளர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சந்தித்து கலந்துரையாடினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் வரும் 11 தேதி வரை சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் 8482 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார்.

0: தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த தமிழ் வம்சாவளி நீதிபதி திருமதி நவி பிள்ளை இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். சீனாவில் கடந்த மாதம் நடைபெற்ற உலக திறன் போட்டியில் 20 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய இளம் சாதனையாளர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இளைஞர்கள் மட்டுமே இப்போட்டியில் பிரகாசமாக ஜொலித்திருப்பதாகவும் இவர்களின் சிறப்பான செயல்பாடுகளுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா இவ்வாண்டு முதல் முறையாக உலக திறன் போட்டியில் 10வது இடம் பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையிலிருந்து சேவை உணர்வு, இலக்குகளை எட்டுவதற்கான மன உறுதி போன்ற பல முக்கிய பாடங்களை அனைவரும் கற்றுக்கொள்ள முடியும் என்பது குறித்து டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முன்னேறிய மாநிலங்கள் உருவாதல் அவசியம் என்பதை வலியுறுத்தும் வகையில் இக்கட்டுரை அமைந்துள்ளதாக பிரதமர் கூறினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பல்வேறு தொழிலாளர் சட்டங்கள் எளிமையான 4 சட்டங்களாக ஒருங்கிணைக்கப்பட்டதால் சட்ட இணக்க சூழலும் தொழிலாளர் நலனும் மேம்பட்டிருப்பது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: நாட்டில் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக 29 தொழிலாளர் சட்டங்கள் தனித்தனியே அமலாகி வந்ததால் தொழிலாளர் பதிவு, தொழிலக ஆய்வு போன்ற பல்வேறு நடைமுறைகளில் மட்டுமின்றி தொடர்புடைய சட்ட சொற்களின் வரையறையிலும் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வந்தன. தொழிற்சாலைகள் இந்த எல்லா சட்டங்களுக்கும் முழுமையாக இணங்குவதாக இருந்தால் அதிலேயே நேரம் முழுவதையும் செலவிட்டு வேறு எதற்கும் அவகாசம் இல்லாத நிலையில் இருந்தன. இந்நிலையில்தான் கூலி, தொழிலக உறவுகள், சமூக பாதுகாப்பு மற்றும் பணியிட பாதுகாப்பு குறித்த 4 தொழிலாளர் சட்டங்கள் 2025 நவம்பர் 21 முதல் அரசால் அமலுக்கு கொண்டு வரப்பட்டன. இதனால் தொழிலாளர் நலன் தொடர்பான எல்லா விதிமுறைகளும் ஒரே கட்டமைப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே இணக்க அறிக்கை சமர்ப்பித்தால் போதுமானது என்ற நிலை உருவாகியுள்ளது. தொழிலாளர் சட்டங்கள் இவ்வாறு எளிமையாக்கப்பட்டதால் குறிப்பாக சிறு அளவிலான தொழில் நிறுவனங்கள் பெருமளவிலான இணக்கச் சுமையிலிருந்து விடுபட்டுள்ளன. தொழிலாளர்களை பொறுத்தவரை குறைந்தபட்ச கூலி தொழிலாளர்களின் சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றப்பட்டுள்ளது. தேவை உள்ளவர்களுக்கு சிறு அளவிலான வேலைகளை அவ்வப்போது செய்து கொடுக்கும் தொழிலாளர்களும் தற்போது முறையான சமூக பாதுகாப்பு கட்டமைப்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். நாட்டில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை 2015 மொத்த எண்ணிக்கையில் 19% மட்டுமே இருந்த நிலையில் 2025 இது 64% அதிகரித்துள்ளது. வேலை கொடுப்பவர்களுக்கு விதிமுறைகளின் சுமை குறைந்தால் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அதிகரிக்கும் என்பதற்கு இதைவிட உதாரணம் தேவையில்லை.
0: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் வரும் 11 வரை சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இப்பயணத்தின் போது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வோங் மற்றும் இதர தலைவர்களை அவர் சந்தித்து வர்த்தகம், முதலீடு, உற்பத்தி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல், செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார். இந்தியாவின் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து சிங்கப்பூரில் உலக அளவிலான முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தக தலைவர்களுடன் நிதியமைச்சர் கலந்துரையாடுவார் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் மிகப்பெரிய நேரடி அந்நிய முதலீட்டு ஆதாரமாக சிங்கப்பூர் திகழ்வதும் 2000வது ஆண்டு முதல் இதுவரை சுமார் 195 பில்லியன் நேரடி அந்நிய முதலீடுகள் சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவிற்கு கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @ஏர்நியூஸ் புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் கடந்த 6 நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் 8,482 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இன்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை முடிவுகளின்படி திரு அசோக் ஆனந்திற்கு 13,358 வாக்குகளும், அவருக்கு

0: முதன்முறையாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் விநாயகத்திற்கு 4876 வாக்குகளும் கிடைத்தன. திமுக வேட்பாளர் திரு சேது செல்வம் 2664 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பெற்றார். சிபிஐ வேட்பாளர் திரு சலீமிற்கு 310 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமதி கார்த்தி குமாரிக்கு 171 வாக்குகளும் கிடைத்தன. இது குறித்து கூடுதல் விவரங்கள்.
1: லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் வளாகத்தில் 4 சுற்றுகளாக நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இணைப்பு வழங்கியும் கட்சியின் இடைத்தேர்தல் வெற்றியை கொண்டாடினர். வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் அதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த வெற்றிக்கென தொகுதி மக்களுக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இவர்களுடன் இணைந்து செயல்படவும் இவர்களின் தேவை நிறைவேற்றவும் கடைசி வரை உறுதுணையாக இருப்பேன் என அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் ஏழை எளிய மக்களின் மருத்துவ தேவைகளுக்கும் தமது தாயார் பெயரிலான அறக்கட்டளை மூலம் உதவிகள் வழங்கப்படும் என திரு அசோக் ஆனந்த் உறுதியளித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி, மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் திரு ரங்கசாமி பின்னர் தட்டாஞ்சாவடி தொகுதியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் கடந்த 6 தேதி நடைபெற்றது.
0: டெரிட்டோரியல் ஆர்மி என்னும் பிரதேச பாதுகாப்பு படையின் உதய நாளான இன்று அப்படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடிமக்களே ராணுவ வீரர்களாகவும் இருக்க முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் பிரதேச பாதுகாப்பு படை என்றும், இப்படையில் சேரும் சாதாரண மக்களின் அசாதாரண கடமைப்பற்று போற்றத்தக்கது என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். வலுவான, பாதுகாப்பான, சுயசார்பு இந்தியா ஒன்றை உருவாக்குவதில் பிரதேச பாதுகாப்பு படையினரின் அயராத பங்களிப்புகளுக்கு தாம் தலை வணங்குவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக அஞ்சல் தினமான இன்று தபால் துறை ஊழியர்கள் அனைவருக்கும் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தபால் சேவை மிக சிறந்த மக்கள் சேவை என்றும், இந்த சேவையில் ஈடுபட்டுள்ள அனைவரின் அர்ப்பணிப்பு உணர்வு போற்றத்தக்கது என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்க நீதிபதி திருமதி நவிப்பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமைதி மற்றும் சர்வதேச சட்டங்களை ஊக்குவிப்பதில் ஆற்றிய முக்கிய பங்களிப்புகளுக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. 1941 தென்னாப்பிரிக்காவில் தமிழ் பெற்றோர்களுக்கு மகளாக பிறந்த திருமதி நவநீதம் பிள்ளை அந்நாட்டின் முதலாவது உயர் நீதிமன்ற பெண் நீதிபதியாகவும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதியாகவும், மனித உரிமைகளுக்கான ஐநா உயர்நிலை ஆணையராகவும் ஏற்கனவே பதவி வகித்துள்ளார். இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசின் 125 ஆண்டாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது. காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக இன்று கோவை, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்ட அழகரை எஸ்டேட்டில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீனாவில் நடைபெற்ற உலக திறன் போட்டியில் 20 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய இளம் சாதனையாளர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சந்தித்து கலந்துரையாடினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் வரும் 11 தேதி வரை சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் 8482 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த தமிழ் வம்சாவளி நீதிபதி திருமதி நவி பிள்ளை இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 6:23.

பக்தி இசை பேசும் மாலை நேரம் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரலட்சுமி என தொடங்கும் பிரியா சிஸ்டர்ஸ் பாடிய பாடல்

பக்தி மனம் கமழும் மனோரஞ்சிதம் நிகழ்ச்சியில் நிறைவாக மதுரம் பழகிய என தொடங்கும் எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 6:50. 1615 கிலோஹெர்ட்ஸில் இன்று வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரை திரைசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். இதில் அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ.ஆர். லெனின் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 8:00 முதல் 8:58 வரை திரைசை. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 10:35 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:15 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 இன்று வழங்குள்ள நிகழ்ச்சிகள்

உங்கள் நினைவிற்கு. இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 9:30 வரை சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 102.8 FM ரெயின்போ நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 7:00 மணி 8 மணி ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி 1215 KHz-இல் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள் சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீகராகும். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எல் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் முதற் பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இதில் சுற்றுச்சூழல் தொழில் முனைவு பசுமை சிந்தனைகளில் இருந்து பசுமை வாழ்வாதாரங்கள் வரை வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏவி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ மார்பகம் புற்றுநோய் சிகிச்சையின் நவீன முன்னேற்றங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8 மணிக்கு தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 8:30 தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி விட்டல ரங்கன் அவர்கள் வயலின். கள்ளிடக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருந்தங்கம். பத்து 2 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர்விருப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு பிறருக்கு உதவிய அனுபவம். நெறிப்படுத்துபவர் விஜயலட்சுமி அவர்கள். 12 மணிக்கு துல்லாக்கோல் நேர் கருத்து மடல்கள். 12:50 இசைப்பயிற்சி கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் பி எஸ் பாலாஸ்ரீ. 12:30 பன்னிசை மாலை இதில் எஸ் சௌமியா அவர்கள் பாடிய நம்மாழ்வார் பாசுரங்கம் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். ஒரு மணிக்கு மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேர்விருப்பம். 2:15 இன்றும் இணைவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் ஜி சுரேஷ் அவர்கள் மாணவி எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டிவி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு நடிகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு. 5 மணிக்கு இளைய பாரதம். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி பெத்துசிட்டி பேட் தியாகி எம் நடேசன் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல் சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. 6:00 முதல் 6:10 வரையிலும், 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:35 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாம்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம். வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு நேர்முகம் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள்.
8 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு அகில பாரத இசை நிகழ்ச்சி. அர்ச்சனா ஜி உபத்யாயா.

அவர்களின் பாட்டு. படைப்பு ஆகாஷ்வாணி, மங்களூர், சென்னை அஞ்சல். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலர், தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இனி கேட்கலாம் எஃப்எம் ரெயின்போ 102.8. நாளை வழங்குள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 இனிய நேரம், 8:55 சைபாலின் இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02, 11:47 மெலடி மேஜிக். 11:30 ஸ்டம்ப்டு சீசன் 7 டெல்லி அஞ்சல். 12:02 பேசுங்க தோழா நேரடி நிகழ்ச்சி. 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதே, மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 ஆளுமை சிறக்க சிறப்பு நிகழ்ச்சி. 2:20 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 கல்லூரி பூக்கள். 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜனார்த்தனன் மற்றும் ஆர்ஜே பாரதி தேவி. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரை, 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 8:15, பிற்பகல் 2:00, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கு ஒரு முறையும், பின்னர் இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள், இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 7:08. திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள, இதோ உங்களுக்காக திரை. திரை இசை நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்கலாம், ரோமியோ திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக திறன் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுடன் இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன் மேம்பாட்டிற்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சூழலுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பான திறன்களையும் இளையோர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஷாங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் இந்தியா சார்பில் 6 வெள்ளி மற்றும் 20 பதக்கங்களை வென்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மேற்கு வங்கத்தின் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற

இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றது. நந்திகிராம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் தனக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு மிலன் பிரதானை விட 1,22,753 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ரெஜி நகர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவா சர்க்கார் ஏஜேயுபி வேட்பாளர் திரு குலாம் நபி ஆசாதை விட 75,816 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தமிழகத்தின் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தவிக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகவின் திருமதி மரகதம் குமரவேல் 20,008 வாக்குகள் வித்தியாசத்திலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகவின் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றார். அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாஷிஷ் சர்மா 1,50,000 கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் இவர் ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்ததால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி திரு ஹேம்சந்திர பஞ்ச் டேராடூனில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இன்று சூரத்தில் ஜவுளி வர்த்தகம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறையினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் ஜவுளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே 5G சேவையை விரைவாக செயல்படுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். உலக அளவில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 49% இந்தியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்பதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். எத்தியோப்பியா வெளியுறவு அமைச்சர் திரு கீதியோன் டிமோத்தியஸுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக எத்தியோப்பியா சென்றுள்ள அவர், அடிஸ் அபாபாவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, கலாச்சாரம், வர்த்தகம், முதலீடு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பாக இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா கூறியுள்ளது. வரும் ஆண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.3% இருக்கும் என்று ஐநாவின் மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது செமிகண்டக்டர் இயக்கம்.
நவீன தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார வல்லரசிற்கான அடித்தளமாக செமிகண்டக்டர் திகழ்ந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு செமிகண்டக்டர் வளர்ச்சியில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் உலக அளவில் செமிகண்டக்டர் வர்த்தகம் 20% கூடுதலாக வளர்ச்சி கண்டுள்ளது. இந்தியாவில் 12 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 6

0: மாநிலங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் 164,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக முதலீடுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையின் முதலீட்டிற்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெற்ற செமிகான் மாநாட்டில் உரையாற்றுகையில் கூறினார். இதன் அடிப்படையில் மத்திய அரசு கொள்கைகளை வகுத்து செயல்படுத்தி வருகிறது.
1: உத்தரப்பிரதேசத்தில் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. லக்னோவில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குளிர்சாதன வசதியுடன் கூடிய 1,725 மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வருடத்திற்கு 3 சேலைகள் வழங்குவது உள்ளிட்ட 33 பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யும் சட்ட மசோதாவை வரும் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா இக்கூட்டத்தொடரில் நிறைவேறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மூத்த குடிமக்களுக்கு சட்டப்பூர்வமாக பாதுகாப்பை வழங்குவதற்கு இந்த மசோதா உதவிடும் என்றும் திரு வி டி சதீசன் கூறினார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்த போது இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் தெஹ்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியாலின் டியானை வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஃபரோக் சஞ்சய் அமன் சோனாலி மிர்கேல்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 15-21, 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் ஸ்காட் கில்டியா ரேச்சல் தராக் இணையை வென்றது. உலக செஸ் சாம்பியன் போட்டி ஜெனீவாவில் அடுத்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவின் குகேஷ் உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிண்டாரோவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். வேளாண் துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் தோட்டக்கலை அலுவலகர் விடுத்துள்ள அறிவிப்பு. தர்பூசணி சாகுபடி பற்றிய குறிப்புகள். புதுவை மாநிலத்தில் கீழூர், மணப்பட்டு, பண்டசோழநல்லூர், கீழ் அக்ரஹாரம் மற்றும் காலாப்பட்டு போன்ற பகுதிகளில் தரமான தர்பூசணி அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. இதன் ரகங்கள் சுகர் பேபி, அர்கா மானிக், அர்கா ஜோதி மற்றும் வீரிய ஒட்டு ரகங்கள் அபூர்வா, ரியா, அருண், சுகர் குயின், கிரேன் 2, சுமன், பக்கீஜா ஆகும். இதன் மண் மணல் கலந்த இரு மண்பாட்டு நிலம் மிகவும் உகந்தது. கார அமில நிலை 6-7.5 வரை இருக்க வேண்டும். இதன் பருவம் ஜனவரி முதல் பிப்ரவரி மாதம் மற்றும் ஜூன் முதல் ஜூலை மாதங்கள் ஆகும். விதை அளவு ஹெக்டருக்கு 3-4 கிலோ. வீரிய ஒட்டு ரகங்கள் 800 கிராம் முதல் 1000 கிராம் இட வேண்டும். விதை நேர்த்தி ட்ரைகோடெர்மா விரிடி 4 கிராம் 1 கிலோ விதை, சூடோமோனஸ் 4 கிராம் 1 கிலோ விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்வதன் மூலம் வேர் அழுகல்

மற்றும் வாடல் நோயினை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக நிலம் தயாரித்தல் மற்றும் இடைவெளி பற்றிய குறிப்புகள். நிலத்தை 3 முதல் 4 முறை நன்கு உழ வேண்டும். கடைசி உழவின் போது ஹெக்டருக்கு 3.0 டன் தொழு உழமிட்டு மண்ணுடன் கலக்க செய்ய வேண்டும். பின்பு 2 மீட்டர் இடைவெளியில் 60 சென்டிமீட்டர் அகலமுள்ள வாய்க்கால்கள் அமைத்து உட்புறம் 1 மீட்டர் இடைவெளியில் 45 சென்டிமீட்டர் அளவில் குழிகள் அமைக்க வேண்டும். விதைப்பு நீர் பாய்ச்சிய பின் ஒரு குழியில் 2 முதல் 3 விதைகளை விதைக்க வேண்டும். பாலித்தீன் மூடாக்கு 25 மைக்ரான் அளவுள்ள எல்டிபிஇ பாலித்தீன் பாய்களை கொண்டு மூடாக்கு செய்வதன் மூலம் களைகளின் தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். வளர்ச்சி ஊக்கிகள் எத்தரல் 250 ppm 2.5 மில்லிமீட்டர் 10 லிட்டர் நீரில் 4 முறை 15 நாட்கள் இடைவெளியில் தெளிப்பதன் மூலம் பெண் பூக்கள் பூக்கும் திறனை அதிகப்படுத்தும். சிறப்பு செடி நிர்வாகம் கொடிகள் வளர்ந்த பின்பு 3 முதல் 4 பக்க கிளைகளை விட்டுவிட்டு மற்ற கிளைகளை கிள்ளி விடுவதன் மூலம் தரமான கொடிகள் வளர ஆரம்பிக்கும் மற்றும் நல்ல திடமான காய்கள் கிடைக்கும். உர நிர்வாகம் 1 ஹெக்டருக்கு 30 கிலோ தழி சத்து, 65 கிலோ மணி சத்து, 85 கிலோ சாம்பல் சத்து. காய்கள் காய்கின்ற போது காய் வெடிக்காமல் இருக்க போரக்ஸ் 1%, 1 கிராம் லிட்டருக்கு கலவை கலந்து தெளிக்க வேண்டும். நீர் நிர்வாகம் கோடை காலத்திற்கு அறுவடை செய்யப்படும் பாசன பயிருக்கு சுமார் 10 நாட்களுக்கு 1 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். களை நிர்வாகம் பாலித்தீன் மூடாக்கு பயன்படுத்தாவிடில் விதைத்த 15 மற்றும் 30 நாட்களில் களை கொத்தி கொண்டு களை எடுக்க வேண்டும். இதன் பயிர் பாதுகாப்பு பூச்சி மற்றும் நோய் நிர்வாகம் பூச்சி இலைப்பேன் எமிடாக்ளோப்ரேட் 1 மில்லி லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும். நோய்கள் சூடோமோனஸ் புளோரோசன்ஸ் 4 மில்லி லிட்டர் கலந்து செடிகளை சுற்றி ஊற்றிவிட வேண்டும். அடிசாம்பல் நோய் ஈக்வேஷன் ப்ரோ 0.75 மில்லி லிட்டர் நீரில் கலந்து தெளித்தல் வேண்டும். மகசூல் ரகங்கள் 10 முதல் 15 டன் ஹெக்டர் வீரிய ஒட்டு ரகங்கள் 25 முதல் 35 டன் ஹெக்டர் கிடைக்கும். இவ்வாறு புதுச்சேரி வேளாண் துறை கூடுதல் வேளாண் இயக்குனர் தோட்டக்கலை அலுவலகர் விடுத்துள்ள அறிவிப்பாகும். நேயர்கள் இதுவரை உழவிற்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 7:30, 4:00. நிகழ்ச்சியில் தொடர்வது.

இன்றைய நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த உரையின் நிறைவு பகுதி, நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறுகின்றன.

0: முதலில் அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ ஆர் லெனின் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதியினை கேட்கலாம்.
1: வேளாண் பெருமக்கள் அனைவருக்கும் என் வணக்கம்.

முதல் அங்கக வேளாண்மை என்ன, எதனால இதை செய்யறாங்க, இப்ப இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் கேக்குறீங்களா? அந்த மண்ணை முதல்ல நாலு தடவை உழணும், அதை நல்லபடியா தண்ணீர் சீக்கிரமா ட்ரெயின் ஆகிற மாதிரி முத ஒரு பாத்தி அமைச்சிக்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு கேக்குறீங்களா? இத ஒரு நல்ல விதை, என்னென்ன ரகங்கள் இருக்குங்க ஐயான் கேட்குறீங்களா? தக்காளியில் நல்ல ரகம்னு பார்த்தீங்கன்னாக்கா கோவன் PKM1, இது வந்து ரொம்ப முக்கியமான ரகங்கள். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அங்கேருந்து கண்டுபிடிச்சிருந்ததுலாம் இருக்குங்க. இங்கே PKM என்றது பெரிய குளம், அதுவும் டிஎன்ஏ உடையதுங்க.

PKM1. இது வந்து ரொம்ப முக்கியமான ரகங்கள். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியிலேருந்து கோயம்புத்தூர்லேருந்து அங்கேருந்து கண்டுபிடிச்சிருது இதெல்லாம் இருக்குங்க. இங்கே PKM1ன்றது பெரிக்குளம், அதுவும் டிஎன்ஏவோடதுங்க. அந்த ரகத்தை நீங்கள் பண்ணணுனாக்கா இங்கே வந்து இவங்களோடதை நீங்கள் செயல்படுத்தலாம். அதே மாதிரி பூசா ரூபின் ஒன்று இருக்குது, அடுத்தது அர்க்கா. இந்த ரகங்கள்லாம் நீங்கள் செயல்படுத்தினாக்கா நல்ல நல்ல சத்தான காய்கறிகளை உருவாக்கலாம். இப்போ மண்ணு என்னென்ன சரி பண்ணும், விதைகள் எங்கெங்கே கிடைக்குது, என்ன ரகம்னு சொல்லிட்டேன். அடுத்தது வந்து அந்த நாற்றங்கள். நாற்றங்களை இரண்டு விதமான நாற்றங்கள் உருவாக்குறோம். ஒன்று வந்து ஒரு அடிக்கு மண் ஏற்றி மேடுபடுத்தி அதில் வந்து ஒரு ஒன்றுக்கு ஒன்று இல்லை ஒன்றுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு போன்ற ஒரு மேடு எடுத்து அதில் வந்து நம்ம இந்த விதைகளை நல்ல மட்டப்படுத்திட்டு அதில் வந்து ஒரு ஏக்கருக்கு தேவையான 100 லிருந்து 120 கிராம் தக்காளி விதையை தூவி ஒரு கோடு போட்டு அதில் வந்து ஒன்றுனா லைன் சோயிங் சொல்லுவாங்க, லைனில் போட்டு அதை வச்சு லைட்டை மூடிட்டு அது மேலே வக்கீல் மூடி பண்ணிவிட்டு கம்மியான தண்ணி விட்டாக்கா அது 5 நாள் ஆரம்பித்து 10 நாள் அப்படியே வந்துடும், நல்லபடியாக வரும். இது சாதாரண நாற்றங்கள் இப்போ ரெகுலராக ஆரம்ப காலத்துலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்போ எப்படி வந்துருச்சுனாக்கா ப்ரோட்ரை முறையிலேருந்து வந்துருச்சுங்க. ப்ரோட்ரைனா 98 குழிகள் இருக்கும், குழித்தட்டுன்னு சொல்லுவாங்க அதை. அந்த குழித்தட்டில் வந்து கோகோபீட் போட்டு அதில் வந்து ஒரு ஒரு குழியிலையும் ரெண்டு ரெண்டு விதை மட்டும் போட்டால் போகும். ஒரு விஷயம் என்னன்னாக்கா நீங்கள் நாற்று விட்டு பண்ணனாக்கா அதிகமான விதைகள் தேவைப்படும். இதே குழித்தட்டில் போட்டாக்கா அதிகமான விதைகள் விளைக்க தேவையில்லை. ஒரு குழித்தொட்டில் ரெண்டு விதைகள் போட்டால் போதும், அதில் எதுவும் நல்லபடியாக வந்துடும். அதை வந்து கரெக்டாக இல்லை 25 இல்லை 30 நாள் அதுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடி அதில் என்ன நான் அடிக்கலான்னு கேட்குறீங்களா, விதை போட்ட 10 நாள்லே நம்ம 1 லிட்டர் தண்ணியில் 20 இல்லை 30 ml பஞ்சகாவையாக கொண்டு அதில் ஒரு தெளிப்பு தெளிக்கலாம். அதை தெளிச்சுட்டு கொஞ்சம் கூடவே ஒரு வேப்ப எண்ணெயை ஒரு ஸ்ப்ரே கொடுக்கலாம். இதை வந்து எங்கன்னா குழித்தட்டிலையும் செய்யலாம் இல்லை நாற்றங்காலையும் செய்யலாம். கரெக்டாக 30 நாள் அது நடக்கும். அது முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு கேட்குறீங்களா, 1 ஏக்கர் மண்ணை அதுக்கு தேவையான 5 லேருந்து 6 டன்னு மண்புழு வெர்மிக்கும் போது சொல்லுவாங்க, அதை நம்ம கொஞ்சம் தெளித்து திருப்பி ஒரு ஓட்டு அதை சமப்படுத்தி விடணும். இப்போ இன்னும் உரத்தை வந்து நல்ல தொழு உரம்னு பார்த்தாக்கா 20 லேருந்து 30 டன்னு கூட போடலாம். இதில் மினிமம் 20 டன்னு போட்டாகணும், தொழு உரத்தெலாம் போடணும், இல்லைன்னா வெர்மிக்கும் போஸ்ட்டும் போடலாம். இதை போட்டுட்டு நல்லா சமப்படுத்திட்டு நல்ல பாத்திகள் அமைச்சு விட்டுலாம். 30 நாளில் அது வந்தவுடனே இதை நட ஆரம்பிக்கணும். நீங்கள் தக்காளி நாற்றை நட ஆரம்பிக்கணும். ஒரு செடிக்கும் ஒரு செடிக்கும் 40 சென்டிமீட்டரும் இடைவெளி பார் எடுக்கிறீங்கனாக்கா அதில் வந்து 60 சென்டிமீட்டரும் போட்டு அதை விடணும். விட்டுட்டு அதை நட்டுணும். 45 சென்டிமீட்டரில் நட்டுட்டிங்கனாக்கா 1 ஏக்கருக்கு 8000 கன்று தேவைப்படும். இதுதான் இந்த 1 ஏக்கரில் அவ்வளோ நாற்றுகள் தேவைப்படும். அதை நட்ட பிறகு தண்ணி 2 நாள் 1 தடவை மிதமான தண்ணி போடணும், இல்லைனா ட்ரிப் இரிகேஷன் அது மூலியமாகவும் இது செய்யலாம். அது வந்து முக்கியமானது என்னன்னாக்கா தண்ணி வந்து அதிகமாக நின்னிங்கனாக்கா வேறு அழுகல் வந்துடும். அதுக்காக தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது இந்த தக்காளியை மட்டும். சரி, இப்போ வேறு எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு, மண் எப்படி இருக்குன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் என்னென்ன உரம் என்னென்ன போடணும்னு சொல்லியாச்சு. இப்போ வந்து அதில் இந்த 30 நாளில் வந்து நாற்றங்காலிலேயே வளர்ந்த செடிகளை போய் நட்டுடுறோம். நட்டு முடிச்சுட்டு அதுக்கு என்ன போடலாம், அதுக்கு மண் உரத்தில் என்னென்ன உரம்னாக்கா அந்த ஒரு வேப்ப மூணாக்கு கலந்துக்கணும், 1-5 டன் வெர்மி கம்போஸ்டோட இந்த வேப்ப மூணாக்கும் 1 மூட்டை ஆரம்பத்தில் போட்டு இதை வந்து நல்லா உழுதுணும். விழுத பிறகு அடுத்தது என்ன செய்யலாம்னாக்கா இதை வந்து நட்டுருமா, நட்டு முடிச்சு தண்ணி விட்ட பிறகு அடுத்த 15 நாள் ஒரு 15 நாளைக்கும் அந்த உரம் கொடுக்க ஆரம்பிக்கணும். அடுத்தது என்ன கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா 15வது நாள் வந்து பஞ்சகாவியா வந்து நீங்கள் 20 லேருந்து 30 லிட்டர் இல்லை 50 லிட்டர் கூட அந்த பாத்தியில் விட்டு மீதி தண்ணி விட்டாக்கா அது போய் ஒரு ஒரு செடிக்கும் பரவி இருக்கும். அது இல்லாமல் பஞ்சகாவி 1 தடவை விட்டால் அடுத்த இதில் வந்து ஜீவாமிர்தம் இருக்குது, அதையும் விடலாம். அதுக்கப்புறம் இன்னொன்றுனா மீன மிளன் ஒன்று இருக்குது, அதையும் விடலாம். இதை முக்கியமானது என்னன்னாக்கா எப்சம் சால்ட்னு ஒன்று இருக்குங்க, இதையும் விடணும். காரணம் வந்து இந்த எப்சம் சால்ட் வந்து கொடுத்தனாக்கா இந்த தக்காளியில் வந்து மெக்னீஷியம் அதிகமாக இழுத்து கொடுக்கும். அதே மாதிரி பருத்தி விதையிலேருந்து வர சத்துக்கள் சேர்ந்த ஒரு சேர்வையை சேர்த்தாக்கா பொட்டாசியம் அதிகமாக அந்த மண்ணில் கிடைக்கும். இதையெல்லாம் சேர்த்து இதை அப்ளை பண்ணிட்டு வரும்போது செடி முளைஞ்சி வருதுன்னு வச்சிங்களா, முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா வேப்ப எண்ணெய் அடிக்கணுங்க சார். 1 ஏக்கருக்கு 1.5 லிட்டர் வேப்ப எண்ணெய் அடிக்கணும். அது ஒரு

நட்ட 30வது நாள் அதை அடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த அசோஸ்பெரியல்லம் பாஸ்போபாக்டீரியா ட்ரைகோடர்மா இதெல்லாம் அடிக்கணும். இது 30 நாள் ஆன பிறகு அடுத்தது ஒன்று என்னன்னாக்கா இந்த சீவீடுன்னு சொல்லுவாங்க, கடல் பாசி. கடல் பாசியை 1 ஏக்கருக்கு 1 லிட்டராக எடுத்து அதை வந்து ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இப்போ 8000 செடிகளுக்கும் அடித்தேன்னா தரை சத்து நல்லபடியாக வந்து அது நல்லா வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் நல்ல நீர் பாசனம் எப்படி செய்யணுனாக்கா, ஒன்று நீங்கள் பாத்தி விட்டு செய்யலாம், அதை வந்து வாரத்துக்கு 2 முறை செய்யலாம். இல்லைனாக்கா சொட்டு நீர் பாசனம் ஒரு பாத்தியிலையும் விட்டு சொட்டு நீர் பாசனம் செய்யலாம். அதை விட முக்கியமானது கரெக்டாக நீங்கள் விதை விதைச்சி 30 நாளில் எடுத்து நட்டுடுறீங்க, நட்டு 60வது நாளில் உங்களுக்கு பூ பூக்க ஆரம்பிக்கும். அந்த பூ பூக்க வைக்கணுனாக்கா பஞ்சகாவியாக ஒரு கரைசலில் அடிக்கணுங்க. அந்த கரைசலில் பஞ்சகாவியாக அடித்தாக்கா அதிகமாக நல்லபடியாக பூ பூக்கும். அதனால தான் நாங்கள் அந்த பஞ்சகாவியை அடித்த பிறகு கரெக்டாக செடி நட்டு 75வது நாளில் வந்து உங்களுக்கு முதல்ல பூ பூத்து காய் காய்க்கும். அந்த காயை வந்து 4 விதமாக 15 நாள், அதுக்கப்புறம் 10 நாள் சென்று அடுத்த ஒரு 15 நாள், அப்புறம் 20 நாள், ஒரு ஒரு இடைவெளியில் விட்டு அதை ரெகுலராக பறித்து கொண்டு வரலாம். சரி, இதெல்லாம் பண்ணியாச்சு, நட்டோம், இதுக்கான வேப்ப முன்னாக கடித்தோம், அப்புறம் இது வந்தால் என்ன வேறு என்னங்க செய்யலாம். இந்த நேரத்தில் இது இருக்கும்போதே பூச்சிகள் தொல்லை நிறையா வருங்க. நம்ம இப்போ கொடுத்ததெல்லாம் வேப்ப முன்னாக்கு, இந்த கரைசல், இதெல்லாம் ட்ரைகோடர்மா, பாஸ்போபாக்டீரியா, சூடாமோனாஸ் கொடுத்தது எல்லாமே வந்து வேர்கள் மண்ணில் வந்து எதுவும் போயிடக்கூடாது, எதுவும் வீணாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அதெல்லாம் கொடுத்தோம். இப்போ செடி முளைச்சி மேலே வந்து ஏதாவது பூச்சிகள் வருதுன்னா என்ன செய்யலாம், அதுக்கு தான் நாங்கள் மஞ்சளும் அந்த வேப்பம் எண்ணெயும் கலந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும். அதை கொடுத்து முடிச்சுட்டா அதுக்கப்புறம் திருப்பியும் வருதுனாக்கா நம்ம சாமந்தி பூவை அங்கங்கேயும் வரப்பில் நட்டு வைக்கணுங்க. ஏன் இது எதுக்காக நட்டுறீங்கனாக்கா, அதை வந்து அந்த வர்ற பூச்சி எதோ அதை வந்து அது தாக்கி வைக்கும், அது கொஞ்சம் காப்பாற்றும். அதுக்காக தான் அந்த சாமந்தியை நாங்கள் எல்லா வரப்புலையும் நட்டு வைக்கிறாங்க. நட்டு வச்சா அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் பூச்சிகள். இது ஒரு விதமான தொழில்நுட்பம், இதை விதைக்கிறோம். அப்புறம் வேற என்ன செய்யலாம், வேற என்னென்ன வரும், அதே நேரத்தில் ஒரு மஞ்சள் கலர் அட்டைகள் விடணும், அதில் விளக்கெண்ணெய் தடவிட்டு அந்த அட்டையை அங்கங்கேருந்து விட்டாக்கா காற்று போக்கில் எப்படின்னாக்கா இப்போ எங்கேயாவது காற்று அடிச்சிங்கனாக்கா அந்த பூச்சிகள் அப்படியே ஒரு கூடாரமாக கிளம்பி வரும். அந்த காற்று அடித்தாக அதில் வந்து நேராக வந்துனாக்கா 1 ஏக்கர்னாக்கா அப்படியே வந்துனாக்கா பல கோடி பூச்சிகள் ஒரே நேரத்தில் வந்து உட்காந்துனாக்கா அந்த இலையில் உட்காரும். இலையில் உட்காந்தவுடனே அதிகமாக வந்து அடுத்த வளர்ச்சி அது வந்து குறைக்கும். அது அந்த பூச்சி ஒரு கூட்டமாக வரும்போது இந்த மஞ்சள் அட்டைகள் இருந்தாலும் இல்லை நீலக்கலர் அட்டைகள் இருந்தாலும் அதில் வந்து இருக்கிற எண்ணெய் பசையானது அது ஒட்டி கொண்டு அதோட உயிரை குறைக்கும். அது ஒட்டிக்கிச்சுனாக்கா அந்த பூச்சி அதுக்கப்புறம் வெளியில் வராது, ஒட்டிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து காற்றில் வந்து வர பூச்சிகளை குறைச்சிடுறோம். சரி, அப்புறம் இன்னொரு இருக்குது, ஒரு குச்சி நட்டு அங்கங்கேயும் பல இடத்துல தேங்காய் மட்டையில் கூட நடக்கலாம், இல்லை ஒரு 2 அடியில் அங்கங்கேயும் ஒரு 10 அடிக்கு இல்லை 20 அடிக்கு இல்லை 30 அடிக்கோ ஒரு குச்சி நட்டு விட்டீங்கனாக்கா அங்கே உட்கார்ற அந்த குருவிகளை உட்காந்தாக்கா அங்கே வர சின்ன சின்ன பூச்சிகளை அது உட்காந்து அங்கே வந்து ஏதாவது பூச்சி புழு வந்துன்னா அதை வந்து அதை தின்னுவிடும். அதனால் நம்ம பூச்சி பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இதுவும் இல்லை வேற என்னங்க செய்யலாம், அதுமாரி குச்சியும் நட்டுருந்தாலும் சரி ஓகே, அது என்ன என்ன ஒரு டெக்னாலஜி இருக்குங்க, அது எப்படின்னாக்கா 1 லிட்டர் டப்பாவோ இல்லை பிளாஸ்டிக் டப்பாவோ இல்லை 6 லிட்டரோ அதில் வந்து ஒரு மூடியில் ஒரு சின்ன ஒரு ஓட்டையை போட்டு அதை கொஞ்சம் தண்ணியை விட்டு ஒரு லிட்டர்னாக்கா 6 லிட்டர் தண்ணியை போட்டு அதில் கருவாடை சின்ன சின்ன கருவாடை போட்டு விட்டு மூடி வச்சு அதில் கட்டி விட்டுருணும். கட்டி விட்டாக்கா அது என்ன செய்யும், அந்த ஈர்ப்பு எல்லா பூச்சிகளும் உள்ளே வந்து ஒரு ஓட்டையில் வந்து உள்ளே போயிட்டு அந்த தண்ணி உள்ளே விழுந்துடும். அதனால் அந்த பூச்சி பிரச்சனை அந்த செடிக்கு தக்காளிக்கு வராது. இது ஒரு டெக்னாலஜி தானே. சரி, இது வந்து போச்சு. ஃபெரமோன் ட்ராப்னு வைக்கிதுங்க ஐயா, எல்லா கொள்ளையில் ட்ராப் நிறையா வைக்கும். அது எப்படின்னாக்கா அது ஒரு வாசனை திரவத்தை உருவாக்குறதால அது வந்து அந்த பூச்சிகளை இழுத்து அது அங்கே விழுந்தோடனே கீழே இருக்கிற தண்ணியில் விழுந்ததால் அதையும் அது குறைக்கும். இதுதான் ஒரு விதமான தொழில்நுட்பங்கள். இதெல்லாம் செஞ்சீங்கனாக்கா இந்த பிரச்சனைகள் உருவாக்காது. இப்போ சில பார்த்து பார்ப்பீங்க, நீங்கள் அங்கே வச்சுருக்கீங்கனாக்கா தென்னை மரம் வந்து போச்சுனாக்கா அங்கே ஒரு பூச்சிகள் அதிகமாக மட்டையில் இருக்கும், அங்கேருந்து நேராக வந்து அந்த செடியில் உட்காருது, சில பிரச்சனைகள் உருவாக்கும் அந்த தக்காளி கண்ணுக்கு செடிகளுக்கு. அதை குறைக்கிறதுக்காக தான் என்ன செய்கிறேனாக்கா நல்ல ஒரு மைதா பேஸ்ட் மாரி இருக்கிறத வந்து ஃப்ரான்னு சொல்லுவாங்க, அதில் வந்து இலையில வந்து தென்னை இலையில அடிச்சிட்டாக்கா அந்த பூச்சி அதில் போய் ஒட்டிக்கிச்சுனாக்கா அதுவும் வராது. அது ஒரு டெக்னாலஜி இப்போ வந்திருக்குதுங்க. நம்ம அதிகமாக செலவு பண்ணாமல் இதை அந்த மாதிரிலாம் செஞ்சாக்கா அந்த பூச்சிகளை கட்டு

0: படுத்தலாம். முதல்ல வந்து மண்ணை சரி பண்ணோம், அப்புறம் விதை நல்ல விதையாக வாங்கணும்னு சொல்லிட்டோம். இப்போ விதையை அதிகமாக எடுத்துட்டு இப்போ வந்து நோய்க்கு வந்தால் என்னென்ன அடிக்கணும் பார்த்தோம். அதுக்காக தான் நமக்கு அந்த ட்ரைகடமோ சூடமோனோஸ் அது எல்லாம் நம்ம வந்து மண்ணில் விட்டால் நல்லபடியாக வரும்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது என்ன பண்ணலான்னாக்கா, நோய் வந்தனாக்கா சூடமோனாஸ் போட்டாக்கா இது வராது. எதுவுமே வந்து இன்ஆர்கானிக்கானது எதுவுமே இதில் கிடையாது. நம்ம மொத்தமாகவே எல்லாமே ஆர்கானிக் முறையில் செய்கிறோம். இதை செய்ததால் நமக்கு பூவோ காயோ நல்லபடியாக வரும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது. அதில் இப்போ கோவன்னு இருக்கிறா, அது ஒரு 3 இல்லை 4 மடங்கு தான் அந்த காம்போட முட்டு இருக்கும். அதில் வந்து ஒரு அழகு தெரியும் அந்த பழத்தில், அதோட ஷேப் மாறாது. இதே இது இன்ஆர்கானிக் போனாக்கா அது அப்பப்போ ஷேப் மாறும். எதனால் ஷேப் மாறுதுனாக்கா 3 விதத்தில் இருக்குங்க சார். அது எப்படி பார்த்தாலும் அது வந்து ஒன்று அந்த தண்ணி அதிகமாக விடாமல் மாற்றி மாற்றி திடீர்னு தண்ணி விட்டாக்கா தக்காளி பழத்தில் பார்த்தீங்கன்னா கிராக் விழும், இல்லை பிளாசம் ராட்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் உருவாக்கும். ஆனால் நாங்கள் இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு வந்தால் அதெல்லாம் குறைக்கலாம். நம்ம சாதாரணமாக முதல்ல செய்யணாக்கா இந்த தொழில்நுட்பத்தை செஞ்சாக்கா நம்ம இதை வந்து ஒரு விதைத்து கரெக்டாக 100வது நாள் பறிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ அதுலேருந்து ஒரு ஈல்டு எவ்வளோ வரும்னாக்கா 20லேருந்து 25 டன் ஈல்டு வரும் கண்டிப்பாக. அதில் அந்த ஈல்டு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். அதுக்கு மட்டும்தான் இந்த இதில் எடுத்தால் தான் உங்களுக்கு 1 ஏக்கரில் 20 இல்லை 25 வந்துனாக்கா அதோட விலை வந்து 30 ரூபா ஒரு கிலோ. இதே இன்ஆர்கானிக் ஃபெர்டிலைசரோ அது எப்படி அதெல்லாம் போட்டிங்கனாக்கா அதோட ரேட் வந்து 5 ரூபாலையும் இருக்கும், 20 ரூபாலையும் போகும், இல்லை 30 ரூபாயும் ஒரு காலத்து முடிஞ்சால் எப்பயாவது வரும். அது இதுதான் இதோட டெக்னாலஜிங்க. ஆக நீங்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை நீங்கள் சரி பண்ணால் நல்ல விதத்தில் உங்களுக்கு காய்கறிகளோட சத்துக்களோட காய்கறி வரும். அந்த சத்துக்கள் வர்றதால உடலில் இருக்கிற பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் ஒரு மனிதன் நல்லபடியாக வாழ முடியும். இதுதான் இது அந்த ஆர்கானிக் ஃபார்மிங் டெக்னாலஜி.
1: இதுவரை அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் A.R. லெனின் அவர்கள் வழங்கிய உரையின் நிறைவு பகுதியினை கேட்டீர்கள்.
2: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
2: ஆமா அண்ணே.
3: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது, எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
2: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
4: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
1: தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். நிறைவாக பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மரவாசனை பயிர்களின் பயன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். கிராம்பு சைசியம் அரோமேட்டிகம் என்ற மிரிட்டேசிய தாவரவியல் குடும்பத்தை சார்ந்த தாவரத்தின் மலராத உலர்ந்த மொக்குகள் வணிக ரீதியில் கிராம்பு என்று அழைக்கப்படுகிறது. கிராம்பு மிளகுக்கு அடுத்து உலக நறுமணப் பொருட்கள் வணிகத்தில் இரண்டாம் இடம் வகிக்கின்றது. பச்சை கிராம்பு ஊறுகாய் தயாரிக்க பயன்படுகின்றது. மலராத முதிர்ந்த மொட்டுக்கள் அறுவடை செய்யப்பட்டு உலர்த்தப்படுகின்றன. அரைத்த கிராம்புத்தூள், கிராம்பு எண்ணெய் ஆகியன சாஸ்கள், கெச்சப்கள், ஊறுகாய்கள், கேக்குகள், புட்டிங், சாக்லேட் ஆகியன தயாரிக்கவும் உணவு பதப்படுத்தவும் பயன்படுகிறது. இந்தியா உலகளவில் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது அதிகளவில் கிராம்பை பயன்படுத்தும் நாடாகும். ஜாதிக்காய் மிரிஸ்டிகா ஃபிராக்ரன்ஸ் என்ற தாவரவியல் பெயருடைய மிஸ்டிகேஷிய குடும்பத்தை சார்ந்த ஜாதிக்காய் இந்தோனேஷியாவில் உள்ள மொலுக்கஸ் தீவுகளில் தோன்றிய மரவாசனை பயிராகும். கிபி 1800 கிழக்கிந்திய கம்பெனியினரால் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்ட ஜாதிக்காயானது தற்போது கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பயிரிடப்படுகிறது. மரவாசனை பயிர்களில் ஜாதிக்காய் கிராம்புக்கு அடுத்தபடியாக இரண்டாவது ஏற்றுமதி முக்கியத்துவம் வாய்ந்தது. தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள குற்றாலம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கீரிப்பாறை, குலசேகரம் மற்றும் மகேந்திரகிரி மலைப்பகுதிகளிலும், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கல்லாறு மற்றும் பரளியாறு மலைப்பகுதிகளிலும், சேலம் மாவட்டத்தில் உள்ள சேர்வராயன் மலை, கொல்லிமலை, கல்வராயன் மலைப்பகுதிகள், பொள்ளாச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜாதிக்காய் பயிரிடப்படுகிறது. மேலும் கேரளாவில் உள்ள காலடி, மூவாற்றுப்புழா, திருச்சூர், கொச்சி, கோட்டயம், கோழிக்கோடு, ஏட்டுமானூர், திருவனந்தபுரம், ஆழ்வாய், கண்ணனூர், எர்ணாகுளம் ஆகிய பகுதிகளிலும், கர்நாடகா மாநிலத்தில் உள்ள தென்கனரா, வடகனரா, சிக்மகளூர் மற்றும் கூர்க் ஆகிய இடங்களிலும் ஜாதிக்காய் பயிரிடப்படுகிறது. இது தவிர ஆந்திரா, அஸ்ஸாம், மகாராஷ்டிரம், கோவா மற்றும் வடகிழக்கு மாநிலங்களிலும் சிறிதளவு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தற்போதைய இந்திய ஜாதிக்காய் உற்பத்தியானது உள்நாட்டு தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லாததால் இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை நிலவுகிறது. பெரும்பாலும் இந்தோனேஷியா தீவுகள் மற்றும் கிரனிடா போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. ஜாதிக்காய் மரத்தின் காய்ந்த கருநிற விதைகள் ஜாதிக்காய் எனவும், இந்த விதையை மூடியுள்ள வலை போன்ற சிவப்பு நிறமான பகுதி ஜாதிபத்ரி என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த இரண்டையும் தன்னகத்தை அடக்கியுள்ள சதைப்பற்றான பகுதிக்கு ஜாதிக்காய் ஆப்பிள் என்று அழைப்பர். இந்த மூன்று பகுதிகளும் பல்வேறு வகைகளில் உணவுப் பொருட்களை மனமூட்டவும் சுவையூட்டவும் பயன்படுத்தப்படுகின்றன. ஜாதிக்காய் மற்றும் ஜாதிபத்திரியிலிருந்து முறையே 7-16% மற்றும் 4-15% வாசனை எண்ணெய் பிரித்தெடுக்கப்படுகின்றது. இந்த எண்ணெயானது உணவுப் பொருட்களில் வாசனைக்காகவும், மதுபானம் மற்றும் வாசனை திரவியங்கள் உற்பத்தியிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஜாதிக்காயிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வெண்ணெய் பிரதானமான வாசனை திரவியங்களில் மனமூட்டியாக பயன்படுகிறது. ஜாதிக்காய் ஆப்பிள் எனப்படும் சதைப்பற்றுள்ள பகுதி

ஜாம், ஜெல்லி மற்றும் ஊறுகாய் தயாரிப்புகளில் பயன்படுகிறது. லவங்கப்பட்டை. லவங்கப்பட்டை அல்லது கருவாப்பட்டை என்பது சின்னமன் வீரம் அல்லது சி சைலானிக்கம் என்னும் தாவரவியல் பெயரை கொண்ட ஒரு சிறிய பசுமை மாறா மரமாகும். இது லாரசிய தாவர குடும்பத்தை சார்ந்த வறட்சியை தாங்கி வளரும் மரமாகும். இதன் தாயகம் இலங்கையாக இருப்பதுடன் அதிகமாக விளையும் இடமும் இலங்கையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, கீழ்ப்பழனி, சேர்வராயன் மலை, கொல்லிமலை, கல்லார், பரளியார் ஆகிய இடங்களில் இது சாகுபடியாகின்றது. லவங்கப்பட்டையின் இலை, பட்டை, வேர் ஆகியவை மருத்துவ குணம் கொண்டுள்ளது. இலைகள் மற்றும் பட்டை உணவு பதார்த்தங்களில் உபயோகப்படுத்தப்படுகிறது. இலைகள் மற்றும் பட்டை பிரியாணியை மனமூட்டுவதற்கு பயன்படுகிறது. இலைகளிலும் பட்டைகளிலிருந்து கிடைக்கும் எண்ணெய் நறுமணப் பொருட்களிலும், சோப்பு தயாரிக்கவும் மற்றும் பேக்கரி உணவு வகைகளை தயாரிக்கவும் பயன்படுகிறது. இந்த எண்ணெய் வாத சம்பந்தமான நோய்களை கட்டுப்படுத்தும் தன்மையுள்ளது. மரத்திலிருந்து தயாரிக்கப்படும் மரக்கூழானது அட்டைகள் செய்வதற்கும் காகிதங்கள் செய்வதற்கும் பயன்படுகிறது. இதிலிருந்து தயாரிக்கப்படும் பலகைகள் நடுத்தர உறுதியுடனும் நறுமணத்துடனும் பல்வேறு வீட்டு உபயோக சாமான்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. பண்ணை செய்தி கேட்டீர்கள்.

0: மடைத்திருந்த வெள்ளம் போல உங்கள் செவிகளுக்கு கானமழையை பொழிய வருகிறது சங்கீத வானிலே. அருவியில் கொட்டும் நீர்த்துளிகள் போல சங்கீத வானிலே கொட்டும் பாடல் வரிகள். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலே கேட்க தவறாதீர்.
1: சங்கீத வானில் சந்தோஷம் பாடும் சிங்காரத்தின் குயிலே.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை, நேரம் 8:08. திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள, இதோ உங்களுக்காக திரைசை. திரை இசை நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். கண்ணோடு காண்பதெல்லாம் திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் குரலில்.

0: நிலைக்கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி.

0: நான்கு இரண்டாவது குறுக்கு தெரு இந்திரா நகர் கோரிமேடு புதுச்சேரி 605006
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

திரையில் ரசித்த காட்சிகள், செவிகளில் மலரும் பாடல்கள், மெலடியில் மயங்க தாளத்தில் துள்ள, இது உங்களுக்காக திரைசை நிகழ்ச்சியில். அடுத்ததாக பாடல் கேட்கலாம். நேருக்கு நேர் திரைப்படத்திலிருந்து ஹரிணி குரலில்

Yedirin.

தேன் போன்ற இனிய பாடல்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இரவு 10 மணிக்கு தேன் மழை.

திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். முடிஞ்சா இவனப்புடி திரைப்படத்திலிருந்து ஸ்ரேயா கோஷல் மற்றும் சக்தி அமரன் குரலில்.

0: தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் இன்று அதிகாலை சாலை விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற தாம் வேண்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். கார் ட்ரெய்லர் மோதிக்கொண்டதால் ஏற்பட்ட இந்த விபத்தில்

0: குறைந்தது 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் வரும் 11 தேதி வரை சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இப்பயணத்தின் போது சிங்கப்பூர் அதிபர், பிரதமர் மற்றும் இதர தலைவர்களை அவர் சந்தித்து வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார். மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று புதுடெல்லியில் நடைபெறும் இந்தியா மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் 5G தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தின் பல்வேறு பயன்பாடுகள் தொடர்பான ஆய்வுகள் பற்றிய பயிலரங்கு ஒன்றை தொடக்கி வைத்தார். அசாமில் இடைத்தேர்தல் நடைபெற்ற நாகாம் மக்களவை தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாஷி சர்மா வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற நந்திகிராம், ரெஜிநகர் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற தாராபுரம், மதுராந்தகம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேகா வெற்றி பெற்றுள்ளது. புதுச்சேரியில் இடைத்தேர்தல் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார். நடப்பாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த தமிழ் வம்சாவளி நீதிபதி திருமதி நவநீதம் பிள்ளைக்கு தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். உலக அமைதி மற்றும் நீதிக்கு அயராது குரல் கொடுத்து வருபவர் நவநீதம் பிள்ளை என்றும், தமிழ் பெண்மணி ஒருவருக்கு நோபல் பரிசு கிடைத்திருப்பது உலக தமிழர்கள் அனைவருக்குமே பெருமை என்றும் தமிழக முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே இன்று ராஞ்சியில் நடைபெறும் 2 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 249 ரன் எடுத்து 250 ரன் என்னும் வெற்றி இலக்கை வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு நிர்ணயித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் மற்றும் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: Good evening, this is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the news at 9. The headlines. BJP wins assembly polls for Rajinagar and Nandigram constituencies in West Bengal. In Tamil Nadu, ruling TVK wins assembly by polls for Madurantakam and Dharapuram seats. All India NR Congress retains Thattan Chowri assembly constituency in Puducherry. BJP also bags Assam's Nogaon Lok Sabha seat. Delhi police declines permission for protest at Jantar Mantar tomorrow. 57 metro stations in Delhi to remain closed till tomorrow due to security reasons. All mail and express trains scheduled to arrive at New Delhi and Hazrat Nizamuddin railway stations between 4 a.m. and 2 p.m. tomorrow stands cancelled at source stations. India stresses the steps announced by US regarding permanent labor certification program do not advance shared ambitions of both countries. South African jurist of Indian origin Navnetham Navi Pillai wins Nobel Peace Prize for her contributions to promoting peace and international law. And in cricket, second T20 international between India and West Indies underway in Ranchi. The BJP has registered massive victories in both assembly constituencies of West Bengal Nandigram and East Mednipur district and Rajinagar in Murshidabad district, where by-elections were held. In Nandigram, BJP candidate Hasi Rani Rath defeated a nearest rival, Congress candidate Milan Pradhan, by a margin of over 1,22,000 votes. In Rajinagar, BJP candidate Shakarav Sarkar wrested the seat from the Aam Janata Union Party, or AJUP, securing 1,29,914 votes. He defeated his nearest rival, Ghulam Nabi Azad, son of AJUP chief Humayun Kabir, by a margin of over 75,000 votes. With victories in both these constituencies, the BJP's tally in the West Bengal Assembly has risen to 209 seats. In Puducherry, All India NR Congress candidate Ashok Anand has secured a comfortable victory with a margin of 8,482 votes for Thattanam Chowri Assembly constituency by election. The seat was vacated by Puducherry Chief Minister N. Rangasamy. In Tamil Nadu, the ruling Tamilaga Vetri Karagam TVK has won the assembly by polls for Madurantakam and Dharapuram seats today. In Madurantakam, TVK candidate K. Maragatham குமாரவேல் டிஃபிட்

இரவின் அமைதியில் இசையின் இனிமையில் உங்கள் மனதை வருட வருகிறது சங்கீத வானிலே. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக பாடல் கேட்கலாம். கிழக்கு சீமையிலே திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சுஜாதா குரலில்.

இரவின் அமைதியில் இசையின் இனிமையில் உங்கள் மனதை வருட வருகிறது. சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் ஸ்வர்ணலதா குரலில்.

0: சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் அடுத்ததான் பாடல் கேட்கலாம். ஏழையின் சிரிப்பில் திரைப்படத்திலிருந்து ஒன்னிமேனன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில்.
1: கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி,

0: சங்கீத வானிலை நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஆவாரம்பூ திரைப்படத்திலிருந்து எஸ்பிபி மற்றும் ஜானகி குரலில்.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே,

கருப்பு வெள்ளை காலத்தின் காவிய பாடல்களோடு உங்கள் மனதை நனைக்க வருகிறது தேன்மழை நிகழ்ச்சி. தேன்மழை நிகழ்ச்சியில் முதலாவதாக பாடல் கேட்கலாம், இதயக்கனி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை. நேரம் 11:03. 1615 கிலோஹெர்ட்ஸில் நாளை வழங்கவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இனித்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். சென்னை அஞ்சல் 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எல் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடலின் முதற் பகுதி கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழல், தொழில் முனைவு, பசுமை சிந்தனைகளில் இருந்து பசுமை வாழ்வாதாரங்கள் வரை. வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 நினைவலைகள். அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 நலமாய் வாழ. மார்பகம் புற்றுநோய் சிகிச்சையின் நவீன முன்னேற்றங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையில் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்வுலா. 8:00 தேசிய அஞ்சல் தின சிறப்புரை. வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி விட்டலரங்கன் அவர்கள் வயலின். கலிடக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருந்தங்கம் சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கு முகநூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு பிறருக்கு உதவிய அனுபவம். நெறிப்படுத்துபவர் விஜயலட்சுமி அவர்கள். 12:00 துலாக்கோல் நேர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி. கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். கற்றுக்கொள்பவர் பி எஸ் பாலஸ்ரீ. 12:30 பனிசை மாலை. இதில் எஸ் சௌமியா அவர்கள் பாடிய நம்மாழ்வார் பாசுரங்கம் கேட்கலாம். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழி பயிற்சியில் பிரெஞ்சு பாடம் ஆசிரியர் ஜி சுரேஷ் அவர்கள் மாணவி எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் டிவி சங்கரநாராயணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4:00 நடிகன் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை இளையராஜா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பி வாசு. 5:00 இளைய பாரதம். 5:30 சின்னஞ்சிறு கிளிகள் புதுச்சேரி பெத்து செட்டிப்பேட் தியாகி எம் நடேசன் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற்பகுதி. 6:00 முதல் 6:10 வரையிலும் 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:35 முதல் 8:58 வரை திரை இசை கேட்கலாம். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாம்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம். வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தர கட்டுப்பாடு நேர்முகம் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள் சென்னை அஞ்சல். 8:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி அர்ச்சனா ஜி உபத்யாயா அவர்களின் பாட்டு. படைப்பு ஆகாஷ்

0: be rolled back and elections be conducted using ballot paper. South African jurist of Indian origin Navaneetham Navi Pillay has won the Nobel Peace Prize today for her contributions to promoting peace and international law. A former UN human rights chief and a judge at the International Court of Justice, Pillay grew up under apartheid and went on to build a career defending anti-apartheid activists and advancing human rights and equality. In cricket, West Indies defeated India by 6 wickets in the second T20 International in Ranchi today to level the 5-match series at 1-1. Chasing 250 for victory, West Indies overhauled the target with 6 wickets in hand and 9 balls to spare. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை நேரம் 11:10. நமது முதன்மை அலைவரிசையில் ஒலிபரப்பினை நிறைவு செய்யும் முன் சிந்தனை மலர். உழைப்பில் ஈடுபடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போவதில்லை என்று உணர்ந்து உழைத்து கொண்டிருப்பவனே உழைப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்த மனிதன். எமர்சன் அவர்களின் சிந்தனைகளோடு புதுவை வானொலியின் மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். நிலைய நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். ஜெய்ஹிந்த்.